அடுத்ததாக திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கீதை சொன்ன என தொடங்கும் பாடல் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றியது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலில் ஒழிக்க வரும் பாடல் விநாயகரை போற்றி வரும் பாடல். இது பி. சுசீலா பாடியது. தடைகளை நீக்குபவராகவும் ஞானத்தை வழங்குபவராகவும் பக்தர்களால் நம்பப்படும் விநாயகரின் பாடல் இது.

நேரம் 6:04. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. தவசீலனின் வரிகளுக்கு இசை வி குமார். பக்தர்களின் பாவங்களை போக்கும் வெங்கடேஸ்வரரின் புகழ் பாடும் பாடல் இது.

எட்டு நிமிடம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் பி சுசீலா பாடியது பூவை அமுதனின் வரிகளுக்கு இசை எம் ரங்காராவ். கண்ணன், கோவிந்தன், கோபாலன், வாசுதேவன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரது புகழ்பாடும் பாடல் இது.

அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டும் பூவை அமுதனின் வரிகளுக்கு இசை எம் ரங்காராவ். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நமது நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல்

எஸ் சௌமியா பாடிய பாடல் இது. பெரியசாமி தூரனின் வரிகள். முருகன் அழித்த ஆறு பகைவர்கள் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு

நேரம் 6:22. தர்மசாஸ்தா என்றும் மணிகண்டன் என்றும் அழைக்கப்படும் ஐயன் ஐயப்பனின் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆழப்புழா ரங்கநாத்.

காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும்

நேரம் 6:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் அமிர்தாவின் பாடல். இது பாடலை எழுதி இசையமைத்திருந்தார் ரெமி. துன்ப காலங்களில் நம்மை தாங்கி ஆறுதல் அளிக்கும் கர்த்தரது புகழ் பாடும் பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம்.

நிறம் 6:34 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத்தலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமது. கடவுளின் வார்த்தையான திருக்குரானை மக்களிடம் கொண்டு சேர்த்த தூதர் நபிகள் நாயகத்தின் புகழ்பாடும் பாடல் இது.

நேரம் 6:38. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது வாராஸ்ரீயின் வரிகளுக்கு இசை வீரமணி கண்ணன். நாம் செய்யும் நல்ல மற்றும் தீய செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தந்து நம்மை நல்வழிப்படுத்தும் ஒரு கண்டிப்பான குருவாகவும் நீதிபதியாகவும் பார்க்கப்படும் சனீஸ்வரரை போற்றி புகழ்ந்து வரும் பாடலிது.

0: இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம்

0: குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தமிழக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குமோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப் பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது.

தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.

0: மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று முதல் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இதில் வந்து உங்களுக்கான கேள்வி வந்து ஒன்று இடம்பெறும். அதை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அதற்கான பதில்கள் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தினம் வந்து கொண்டாடப்படுது இல்லையா, அதை பற்றிய தகவல்களும் வந்து நம்ம இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து 8:00-9:00 வரைக்கும் உங்கள் விருப்பம் உங்களது விருப்பமான பாடல்கள் எல்லாம் உங்களுடைய பெயர்களுடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. தொடர்ந்து 9:00-10:00 வரைக்கும் கலக்கல் அரங்கம், அதை தொடர்ந்து 10:00-11:00 வரைக்கும் கதையும் கானமும், 11:00-12:00 வரை என்றும் இனியவை 1950-60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு, தொடர்ந்து 12:00-1:00 வரை ரெட்ரோ நேரம், இந்த ரெட்ரோ நேரத்தில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு வந்து இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 1:00-1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக 1:45 வரைக்கும் வந்து இடம்பெறும். 1:55-2:00 வரைக்கும் நிகழ்ச்சி குறிப்புகள் நம்ம கேட்போம். அதைத் தொடர்ந்து 2:00-2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும், 2:55-3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம், இந்த திட்டத்தை குறித்த தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து 3:00-4:00 வரை ஒளிச்சித்திரம், இந்த ஒளிச்சித்திரத்தில் வந்து இன்னைக்கு சிறகடிக்க ஆசை இந்த திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம் வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து 4:00-5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00-5:45 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 5:45-5:55 வரை ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி, 5:55-6:00 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும், 6:00-6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பும், 6:40-7:00 வரை என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 7:00-7:30 வரைக்கும் வந்து நம்ம திரைகணம் கேட்போம். 7:30-7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55-8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், தொடர்ந்து 8:00-9:00 வரை எனக்குள் நான் தேடலின் பகர்வில் தெவிட்டா பதிவுகளோடு திரைப்பட நடிகர் ஹலோ கந்தசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி புண்ணியவேல், தொகுப்பு ஜெயலட்சுமி, 9:00-9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், தொடர்ந்து இன்று இரவு 9:15-10:00 வரை என் இனிய பொன்னிலாவே இந்த நிகழ்ச்சியும், 10:00-11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். 11 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாம் வந்து ஒளி உலாவரை காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி.

பண்பலையோடு தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் சரியா 7:01. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க அர்ஜே மரியம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியும், அதாவது இன்று பார்த்தீங்கன்னா சென்னை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஒரு சிறு கிராமமாக இருந்த அந்த சென்னை பட்டினம் வந்து இன்றைக்கு உலக பெருநகரங்களில் ஒன்றாக திகழுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வந்தார வாழ வைக்கும் அந்த சென்னை நகரோட வரலாறு நம்ப முடியாத ஆச்சரியங்கள் வந்து கொண்டிருக்கு. சென்னை தினத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக இதை பற்றி பேசினாலும் இது வந்து வற்றாத வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இந்த பிறந்தநாளை கொண்டாடுற இந்த வேளையில் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு அந்த அதாவது இந்த ஸ்பெஷல் இடங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான இடங்களை பற்றி ஒரு சிறு தகவல்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்போம். அதை தொடர்ந்து இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாடல்களையும் வந்து நம்ம கேட்டு மகிழ்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேர்கள் அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய முதல் பாடல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த பாடல் தான் வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க.

வணக்கம். சென்னை இந்த திரைப்படத்திலேருந்து நம்மளுடைய முதல் பாடல் வந்து கேட்டோம். இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஹர் கௌர் ஆதி. இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் அனிருத் ரவிச்சந்தர். இப்போது நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 7:07 ஆயாச்சு. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பு தானத்திற்கான சிறந்த மாநில விருதை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மெட்ராஸ் அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹர சுதன் மற்றும் மீனாட்சி ஐயர் பாடிய பாடல் இது. கபிலனின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடி
1: செடியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னி பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கு ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப்

0: கூறினார். பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான மூன்று கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்ட காலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி தாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி

0: நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரை இறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு சென்னை தினம் அப்படின்னு தெரியும் இல்லையா, இன்னைக்கு நம்ம இந்த தினத்தை குறித்த தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

மெட்ராஸ் என்பது ஒரு நகரத்தின் பெயர் அல்ல, அது ஒரு உணர்வு. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22 தேதி மெட்ராஸ் டே கொண்டாடப்படுகிறது. 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சார்பில் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் இந்த பகுதியில் வணிக தளத்தை அமைக்க ஒப்பந்தம் பெற்ற நாளை நினைவு கூறும் வகையில் மெட்ராஸ் டே கொண்டாடப்படுகிறது. அந்த சிறிய வணிக தளம் காலப்போக்கில் மிகப்பெரிய நகரமாக வளர்ந்தது. ஆனால் மெட்ராஸின் பெருமை அதன் கட்டிடங்களிலோ சாலைகளிலோ மட்டுமில்லை, மெட்ராஸின் உண்மையான அடையாளம் அதன் மனிதர்கள்தான். இந்த நகரம் யாரையும் புறக்கணிப்பதில்லை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் மக்கள் இங்கு வந்து வாழ்கிறார்கள். அவர்களின் கனவுகளுக்கு இடம் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கும் நகரம் மெட்ராஸ். அதனால்தான் மெட்ராஸை வந்தாரை வாழ வைக்கும் நகரம் என்று அன்புடன் சொல்கிறோம். மெரினா கடற்கரையை நினைத்தாலே மெட்ராஸ் நினைவுக்கு வரும். அதிகாலையில் கடற்கரையில் ஓடும் மனிதர்கள், சூரிய உதயத்தை ரசிக்கும் மக்கள், மாலையில் குடும்பத்துடன் வரும் கூட்டம், கடற்கரையோரத்தில் கிடைக்கும் சுண்டல், இவை எல்லாமே மெட்ராஸின் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதே போல மெட்ராஸ் என்றாலே நம்முடைய உணவுகளும் நினைவுக்கு வரும். இட்லி, தோசை, சாம்பார், வடை, பஜ்ஜி, சுண்டல், ஒரு ஃபில்டர் காஃபியில் கூட மெட்ராஸின் ஒரு கதை இருக்கிறது. மெட்ராஸ் என்பது கலை மற்றும் கலாச்சாரத்தின் நகரமும் கூட. பரதநாட்டியம், கர்நாடக இசை, நாடகம், தமிழ் சினிமா, இலக்கியம், வானொலி என்று பல கலை வடிவங்களுக்கும் இந்த நகரம் மிகப்பெரிய தளமாக இருக்கிறது. கல்வியிலும் மெட்ராஸுக்கு தனி இடம் உண்டு. பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், நூலகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் இந்த நகரத்தின் அறிவு பாரம்பரியத்தை உருவாக்கியிருக்கின்றன. இன்று மெட்ராஸ் மிகப்பெரிய ஐடி நகரமாகவும், தொழில் நகரமாகவும், மருத்துவம் மற்றும் கல்வியின் முக்கிய மையமாகவும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நகரம் எவ்வளவு நவீனமாக மாறினாலும் மெட்ராஸின் மனசு மட்டும் மாறவில்லை. இன்றும் ஒரு அந்நியர் வழி கேட்டால் வழிகாட்டும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்றும் ஒரு ஃபில்டர் காஃபியுடன் நட்பை தொடங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்றும் என்னங்க சாப்பிட்டீங்களா என்று அன்புடன் கேட்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுதான் மெட்ராஸ். சென்னை எனது நகரம், மெட்ராஸ் எனது உணர்வு, இந்த நகரம் எனது பெருமை. எத்தனை தலைமுறைகள் வந்தாலும், எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், மெட்ராஸ் என்ற பெயர் நம் மனதில் என்றும் வாழும். அனைவருக்கும் மெட்ராஸ் டே வாழ்த்துகள். வாழ்க மெட்ராஸ், வளர்க சென்னை. மெட்ராஸின் பெருமை என்றும் நிலைக்கட்டும்.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

மே மாதம் திரைப்படத்திற்காக ஷாவுல் அமீத், ஸ்வரலதா மற்றும் மனோரமா பாடியிருந்த பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். சென்னையில் இருக்கிற முக்கிய சில இடங்களை பற்றி வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கால சினிமாக்களில் வந்து ஹீரோ வந்து சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து என்ன காட்டுவாங்க, எல்ஐசி அந்த பில்டிங்கை தான் வந்து காட்டுவாங்க இல்லையா. இதுதான் வந்து இந்தியாவின் உயரமான கட்டிடமாக அந்த காலத்தில், அதாவது சென்னையின் முதல் வானளவாவிய கட்டிடம் அப்படின்னும் வந்து இதை சொல்கிறாங்க. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் வந்து 1959 ஆகஸ்ட் 23 வந்து திறந்திருக்காங்களாம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் சென்னை அப்படின்னு சொன்னாலே இந்த அடையாளங்களில் வந்து ஒன்றாக திகழ்கிறது இந்த கட்டிடம் தான். அதை தொடர்ந்து வந்து ரிப்பன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, வந்து ஏராளமான பழமைகள் இருக்குது. அதுலேயும் வந்து இதுவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1909 டிசம்பர் 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாளிகைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்களாம். 4 வருஷத்தில் வந்து இந்த மாளிகை வந்து உருவாகியிருக்காங்க. ஸோ உருவாக்கியிருக்காங்க இந்த ரிப்பன் மாளிகையை வந்து வடிவமைத்தவர், அவருடைய பேர் வந்து ஜிடிஎஸ் ஹார்சாம். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த சுயாட்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்ட ரிப்பன் பிரபு அவருடைய நினைவாக வந்து இந்த மாளிகைக்கு வந்து இந்த பெயர் வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து நமக்கு தெரியும் அதில் 2வது பழமையான உயர்ந்த கட்டிடம் அப்படின்னு சொன்னாலே வந்து உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து இந்தோ சார்சனிக் பாணியில் வந்து அமைஞ்சிருக்குதான். இந்த கட்டிடம் வந்து கட்டுறதுக்கு அந்த காலத்திலேயே வந்து 13 லட்சம் வந்து செலவாயிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல்களோட இன்னும் சின்ன சின்ன இடங்கள், அதாவது சின்ன சின்ன இடங்கள் இல்லை, ஏராளமான பழைய நினைவுகளை சுமந்திருக்கிற அந்த இடங்களை பற்றிய நம்ம வந்து சின்ன சின்ன தகவல்களை வந்து இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்கலாம். என்ன கேள்வி இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பு தானத்திற்கான சிறந்த மாநில விருதை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் கேட்ட கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதராசப்பட்டினம் அந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. உதித் நாராயணன் மற்றும் விஎம்சி ஹனீஃபா பாடிய பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

0: நேரம் சரியா 7:41. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம மெட்ராஸ் தினத்தை குறித்த தகவல்களை வந்து நம்ம கிட்ட தெரிஞ்சிட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2வது பழமையான ரயில் நிலையம், அதாவது இந்தியாவின் 2வது பழமையான ரயில் நிலையம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அந்த தென்னிந்தியாவில், அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் முதல் ரயில் நிலையம் அப்படின்ற இந்த இரண்டு பெருமைகளை வந்து தாங்கி நிற்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ராயபுரம் ரயில் நிலையம் தான். தென்னிந்தியாவின் முதல் ரயில் June 1856 ராயபுரத்துலேருந்து தான் வந்து இயக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 1873 பார்க் டவுனில் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்ற பெயரில் வந்து தொடங்கப்பட்டது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் ரயில் நிலையம். அது மட்டும் இல்லாமல் எழும்பூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா 1905 1908 வந்து கட்டி முடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கால மதிப்பீட்டிலேயே வந்து 1700,000 செலவில் வந்து கட்டியிருக்காங்களாம். சென்னையில் வந்து போக்குவரத்தின் தனி சிறப்புகளில் ஒன்று மின்சார ரயில்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நகரில் வந்து ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பயணிக்க உதவுது. ஸோ இந்த மின்சார ரயில் திட்டத்திற்கான யோசனை 1923 வந்து உருவாகியிருக்கு. இந்திய ரயில்வே வந்து 1930 December 27 அன்னைக்கு வந்து இங்கிலாந்திலிருந்து 25 மின்சார ரயில் பெட்டிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். இதைத் தொடர்ந்து 1931 தான் வந்து கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை முதல் மின்சார ரயிலும் வந்து பயணமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேயர்களே, நீங்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் சரியா 7:45.
2: छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: வணக்கம்.
1: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8:03 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம். ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: நேரம் 7:51. வணக்கம். சென்னை இந்த திரைப்படத்திலிருந்து வந்து நம்ம இப்ப பாடலை கேட்டுட்டு வந்தோம். முகேஷ் மற்றும் ஷில்பா ராம்சங்கர் பாடிய பாடல் இது. நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜி கிரீஷ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னை தினம் பற்றிய தகவல்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சென்னை பல்கலைக்கழகம் தான். 1857 வந்து நிறுவியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், ஆளுமைகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல துறை ஆளுமைகளை வந்து உருவாக்கியிருக்கிறது இந்த பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகளிலேயே முதல் முறையாக தமிழில் பேரகராதி ஒன்றை உருவாக்கிய பெருமை வந்து சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது சிறப்பாகாது. எஸ், அது வந்து பெரிய மிகையாகாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்னை தினம் வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639 August 22 அன்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் ஃப்ரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் இவங்களோட விஜயநகர பேரரசின் பிரதிநிதியான தாமர்ல வெங்கடாத்திரி நாயக்கர்கிட்ட இருந்து இன்றைக்கி வந்து இந்த சென்னை பகுதியை வந்து, அதாவது இந்த நிலத்தை வந்து வாங்கிய நாள். ஸோ அதனால தான் வந்து இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க. நகரத்தோட வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை நினைவு கூற கலை, கலாச்சாரம், கட்டிடக்கலை, உணவு, வாழ்க்கை முறை இதெல்லாம் கொண்டாடுறதுக்காக வந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. மெட்ராஸ் டே கொண்டாட்டம் வந்து 2004 சமூக ஆர்வலர்கள் சிலரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சென்னையை மையமாக வைத்து பல நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் எல்லாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ சென்னை குறித்த தகவல்கள் வந்து நமக்கு பயனுள்ளதாக ஓரளவாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது உறுப்பு தானத்திற்கான சிறந்த மாநில விருதை எந்த மாநிலம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதற்கான சரியான பதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சு சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சேகர், ஏழுகிணறு அபுதாகிர், சுந்தரராசு அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து குணாலன் அண்ணாமலை, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், செந்தில் இவங்க வந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்து வந்து மணலி பெரியசைக்கார ஜெயக்குமார் அவங்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரம்மா அவர்கள் டி நகர்லேருந்து அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவங்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்லேருந்தும் கருப்பணன் ரங்கசாமி அவர்களும்

நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாள் அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பாலாஜி எத்திராஜ், சிவன் அருண், கமலாவர்தன், மாலிதேவி அருணாச்சலம், ராதாகிருஷ்ணன் பன்னிபுரத்துலேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர் வந்து பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவர்கள், சாமுண்ணி அவர்கள், பாபு முல்லக்காட்டிலிருந்தும், அடுத்து நாகராஜன் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன், ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா பொன்னியம், அடுத்து நம்மளுடைய நேயர் பாலாஜி அவர்கள் கும்பகோணத்திலிருந்தும், ஆத்தூர் அதாவது ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஹரிஹரன் அவங்களும் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், ரங்கராஜன் டிநகர்லேருந்தும், மேட்டுப்பட்டி கண்ணன், வீரதுரை, கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், செய்யார் சந்திரசேகர், அன்பு ராணி, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், சென்னை பழையவனார்பட்டி சோமசுந்தர பிரபு, சங்கர், அலிநகர மகாதேவன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, அடுத்து நம்மளுடைய நேயர் வந்து கோடம்பாக்கத்திலிருந்து ரம்மா அவர்களும் வந்து சரியான பதில்

கண்ணன், வீரதுரை, கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், செய்யார் சந்திரசேகர், அன்புராணி, நடராஜன், சுபையா புத்தகத்திலிருந்தும், சென்னை பழையவனார்பட்டி சோமசுந்தர பிரபு, சங்கர், அலிநகர மகாதேவன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி. அடுத்து நம்மளுடைய நேயர் வந்து கோடம்பாக்கத்திலிருந்து ரம்மா அவர்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவர்கள், பரிவழக்கன் அவர்கள், பாரிவள்ளல் அவர்கள் வந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மயிலை பட்டாபி, நான் குடும்பத்தினருடன் வந்து இணைந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டனும், அடுத்து மந்திர மூர்த்தி ஆச்சாரியவங்க வந்து நாகர்கோவிலிருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டில் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடல், இந்த பாடலும் வந்து நம்மளுடைய மெட்ராஸை பற்றி தான். அதாவது நம்ம நிறைய பாடல்கள் கேட்டோம் இல்லையா, அப்போவுமே அந்த காலத்துலேயே வந்து 1967 இப்படி ஒரு பாடல் வந்து போட்டிருக்காங்க. இந்த பாடலையும் வந்து நம்ம கேட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவடையும். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இந்த பாடலுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க வரிகளை. இப்போ நம்ம இந்த பாடலோட நான் வந்து உங்களை 10 to 11 வரைக்கும் அந்த அதாவது நம்மளுடைய கதையும் கானமும் அந்த நிகழ்ச்சியிலும் என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியிலும் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே கௌசல்யா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:44 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க நினைச்ச எல்லா செயலும் இன்னைக்கு நல்லபடியா செய்து முடிக்கிறதுக்கு இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு எப்பொழுதும் துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் விருப்பம் பகுதியில் பாடல்கள் நேயர்களுடைய விருப்பத்தின் பேரில் இடம்பெற்றிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் விஜய் யேசுதாஸுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், பூந்தமல்லி செண்பகலட்சுமி, ராஜகோபாலன், கண்ணப்பாளையம் சாந்தி, சாரதி ராஜா, இன்பராஜா, தியாகராய நகர் விஜயபார்த்தன், அருள்ஜோதி, திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, ராகன், வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, மேற்கு மாம்பலம் கார்த்திக் நாராயணன், கணேசன், கலைமணி, பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன், இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் மாமன்னன். பாடல் கேட்கலாம்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துருச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கு
1: ஓ போறியா
0: இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் 8:12 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இயாஸ், ஐனுஷிஃபா, உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், நதியா, கவியரசி, ஜான்சி, மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜின், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், டி நகர், மெய்யம்மை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ், இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் குஷி. கேட்கலாம், வாங்க.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேரம் 8:19 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம். தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை, ஜோதி அம்பாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்.

மறுபுறம் உமா பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சு கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் விடுதலை. பாடலை கேட்கலாம், வாங்க.

நேரம் 8:25. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ஹோசாக்கோட்டை தாலுகா எஸ் நாராயணகேரே கிராமம், பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, ரவிகார்டன், வீரச்சோழன், வீரராகவன், மயிலாப்பூர் கற்பகம், ஹிருத்திகா, லித்திக்ஷா, தாம்பரம் பாரதிதாசன், ஆவடி தேன்மொழி, திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகா ஸ்ரீ, பவிஷா ஸ்ரீ. நேயர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ப்ளூ ஸ்டார், கேட்கலாம் வாங்க.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல

0: ஓற்றவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் 8:30:33 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. திருமழிசிலிருந்து கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், புண்ணியம் மெடுவண்ணை கணேசன், சூளை ரிஜா மனோகரன் ஐயப்பன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரி வள்ளல், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரியிலிருந்து, பாலு விசாலாட்சி ஆடுதுறையிலிருந்து, புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலிருந்து, வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முருகன் பெருமாள், ஆரணி பாப்பாம்படி, ஆண்டாள் தேவமணி, முரளிதரன் விழுப்புரம், தேனி ஹரிராம், வலங்கைமான் ஆட்டோதுரை, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதோடு சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத் விஜய்சங்கர், சுமலதா ஜிஷ்ணு, ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவிய மலர் சந்துரு, துர்காதேவி, தன்விக் விஸ்வா இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருடைய விருப்பமான பாடல் இதோ.

8:36 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய மா நேயர்கள், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி. வேலூர் மாவட்டம் கே கே நகர் சமியுல்லா, தில்ஷாத், முஃபாரக், அம்ரின், அல்மாஸ். கொணவட்டம் அகமத் பாஷா, ஜெனாஷ் பேகம், பள்ளிகொண்டா ஒலி அகமத், சம்ருத் பேகம், உடப்பட்டி செந்தில், சிட்கோ நகர் முகமத் மொய்தீன், ரஹமத் பேகம், விஷாரம் ஹன்சா நகர் மாலிக் பாஷா மஸ்தானி, திருச்சி ஜமீல் ஹஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிஃப், தோஃபிக், தாரிக். இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் எல்கேஜி. சத்யபிரகாஷ் மற்றும் லெனன் ஜேம்ஸ் இவங்களுடைய வாய்ஸில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

நேரம் 8:41. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொர்க்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலசேவல் மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா. கோட் திரைப்படத்திற்காக இவங்களுடைய விருப்பமான பாடல் இதோ கேட்கலாம் வாங்க.

8:46:30 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மயிலாப்பூர் பட்டாபி, ரவி மாலதி, சேகர் உஷா, ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், செய்யார்வட்டம், சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் சந்தியா, மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், அம்பத்தூர் எஸ் வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், பெரவல்லூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர். விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலின் படம் கடைசி உலகப்போர். இதோ இவர்களுடைய விருப்பமான பாடல்.

ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபிக் ரஃபி, காதர் ஷமீர், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா நஸ்ரீம், ஷமீம் ஃபெர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷாயித் ரிஸ்வான், ஷமியா பானு, அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரல், ஆதித், வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் அரண்மனை 4. மீனாட்சி இளையராஜாவோட குரலில் இதுவும் அந்த பாடல் கேட்கலாம். வாங்க.

நேரம் 8:54. உங்கள் விருப்பம் பகுதியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில முகநூல் வாயிலாகவும் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மேலப்பேடு தயாளன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் இருந்து, ராஜமாணிக்கம் கோபிலிருந்து, சூளை ரீஜா மனோகரன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பாபு, திருமணி சேர்ந்த கஸ்தூரி அருணாசேகர், விடியநாதன், அம்மாப்பேட்டையிலிருந்து வைத்தியநாதன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய

நினைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி சஞ்சய், சரவணன் சுமதி, லால்குடி ராஜேந்திரன் கிஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையாறு சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமணிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்பாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ட்ஸ் ரோட் கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரும்புத்தூர் ஓவியாஸ்ரீ, அச்சரப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ, இலக்கியா, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்து பாடல் கேட்டிருக்கிறது கல்வன் படத்தில்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, 9:01 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் என்னோட தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்க போறீங்க. சோ நீங்க என்னோட தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் இதுதான், 2952-0853-2838 9871. வெளியூர் நேர்ல இருந்து சென்னையினுடைய கோட் நம்பரான 004 சேர்த்து நீங்க டயல் பண்ணி பேசலாம். உங்களுக்காக சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் காத்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடலுக்கு பிறகு நேயர்களோடு நம்ம பேசுறதுக்கு தயாராகலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக அயன் படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க

0: நேரம் 9:17:18 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற முதல் நேயர் யாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் முகமது இக்பா. நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க. முதல் நேரம் ஈஸியா கொடுங்க.
0: ஆமா ஆமா. பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் அட புடவை கட்டி பெண்ணானது.
1: பாடல் வரிகள்.
0: ஆமா, பாடல் வரிகள். இந்த பாடல் இடம்பெற்றிருக்க, இல்ல இந்த பாடலோட முதல் வரியை சொல்லலாம், இல்ல இது இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலோட படம் கூட சொல்லலாம். ரெண்டு வாய்ப்பு உங்களுக்கு.
1: குறிப்பு சொல்ல முடியுமா
0: சார்?
1: படம் வருஷம் இல்லாட்டி
0: வருஷம் சொன்னாதான் சொல்லுவீங்களா? ஆமா, இது வந்து 2000 முன்னாடியே வெளிவந்த திரைப்படம். இது ரொம்ப புது படம்லாம் கிடையாது. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக், கார்த்திக் பாடின பாட்டு. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லணுமா? பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் அட புடவை கட்டி பெண்ணானது. சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
2: நந்தி மகன் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், பதில் தெரியுமா?
2: அதான் பனித்துளி பனித்துளி எடுத்து பாட்டு மேடம். அது
0: இல்ல சார், அது கிடையாது. ரொம்ப நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து?
3: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா?
3: பந்தேசு வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. செவந்தி ரெயின்போ காலனி.
0: சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. கொஞ்சம் லேட்டா டைம் எடுத்துட்டு வந்தாலும் சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்காக. பதில் சொன்ன, முயற்சி செஞ்சவங்களுக்கும், சரியான பதில் சொன்ன அண்ணாநகர் மாலினி தேவிக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். தொடர்ந்து பயணிங்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஐயா உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? கேள்வி கேட்கலாமா? பறவையின் சிறகுகள் விரிந்தால் தான் வானத்தில் அது பறக்கும், காத்திருந்தால்தான் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும். எந்த படத்தோட பாடல்? ரொம்ப நன்றிங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நிலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: மகிழ்ச்சி அம்மா, இன்னொரு லைன் சொல்லுங்கம்மா.
0: பறவையின் சிறகுகள் விரிந்தால்தான் வானத்தில் அது பறக்கும், காத்திருந்தால்தான் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும்.

0: காத்திருந்தால் தான் இருவருக்கும் பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத.
1: என்ன படம்
0: அந்த பட்டு? ஆறு திரைப்படம். சூர்யா கிருஷ்ணாவுடைய நடிப்பு.
1: சூப்பர் சூப்பர். யாரோட குரல் இது? உங்க குரல் சொல்லிடாதீங்க.
0: குரல் குரல் அதுக்கு க்ளூ கொடுங்களே மேம்.
1: சரி சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப நன்றி, சரியான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்காக. எஸ், சுமங்கலியோட குரல்ல திப்பு மற்றும் சுமங்கலி ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல், தேவிஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் ஆறு திரைப்படத்தில் இருந்தால் இந்த பாடல் கேட்டிருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

சஜித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 9:21 ஆக போகுது. கலக்கலரங்கன் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போற நேயர் யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன், குரமாட்டப்பட்டிமா.
0: ஐயா ரொம்ப நன்றி. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? பழைய பாடல்களா? ரொம்ப பழசெல்லாம் போகல. ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணலாம். நான் சொல்றேன். சாலையில் நீ போகையில் மரம் எல்லாம் கூடி முணுமுணுக்கும். காலையில் உன்னை பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கில் தவம் இருக்கும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: மேடம், சென்னை நும்பலிருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, பதில் தெரியுங்களா?
2: திருவிளையாடல் ஆரம்பம் போடுமா மேடம்?
0: திருவிளையாடல் ஆரம்பமா? பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதான் சரியான பதில். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஹேமா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நேயர்கள் கடகடன்னு பாடலை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நான் யாராவது கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்லாம் நினச்சேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பண்பலையோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ.

0: நேரம் இப்ப சரியா 9:27:49 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட பேச போற நேயர் யாருன்றதை பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஐயா யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்கம்மா?
2: கும்பகோணம் மீனாட்சி பேசுறேன்.
0: மீனாட்சி மேடம், கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க மேடம்.
0: சீயக்காய போல, சாரி, சீயக்காய போல கண்ணில சிக்கி கிட்ட போதும் உறுத்தாம உயிர் கொள்ளுற, இது
2: எப்போ வந்த எந்த வருஷத்துல வந்த படம் மேடம்?
0: இது எந்த வருஷமா? வருஷம்
2: 2017.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
3: வணக்கம் மேடம், நெட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், பதில் தெரியுமா?
3: வேங்கை திரைப்படம் மேடம்.
0: வேங்கை இல்ல சார், அதே மாதிரி 3 எழுத்துதான், ஆனா வேங்கை கிடையாது சார். 3 எழுத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வேட்டைக்காரன் அதெல்லாம் இழுத்தீங்கன்னா எப்படி? வேங்கை அப்படின்னு எப்படி 3 சொல் வருதோ அதே மாதிரி அந்த இந்த படமும் 3 எழுத்து இடம் பெற்றிருக்கக்கூடிய படம் தான்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கல்வி நம்ம சொல்றேன். இது கார்த்திக் பண்ண பாட்டு, மகன் படம்.
0: நல்லா பாடுறீங்க, ஆனா சரியான பாடல் இல்ல. ரொம்ப நன்றி, சரியான பாடல் இல்ல. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம், யாரு? யார் பேசுறீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? நல்லா இருக்கு சார். யார் பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: கேரளத்துல இருந்தா?
5: ஆமா, பேரளம்.
0: பேரளம். பேரளம்
5: மாவட்டம். பேரளம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுங்களா?
5: சிறுத்தை.
0: சிறுத்தை. ஆஹா, சிறுத்தை 4 எழுத்து வந்துருது. நான் 3 எழுத்து திரைப்படம் சொல்லியிருந்தேன்.
5: விஜய் சேதுபதியோட படம்.

0: விஜய் சேதுபதியா?
1: ரொம்ப நன்றி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? நேர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக திருப்பதி படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: நேரம் 9:41 ஆகுது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மளோட பங்கு பெற்று பேச போற நேர் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பேருங்க?
2: அம்மா,
1: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. எர்ணாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க? சரியான பதில சொல்லிக்காங்க. ரம்மி படத்துல இருந்துதான் இந்த பாடல். வந்தனா ஸ்ரீனிவாசனோட குரல, டி இமானுடைய இசையில விவி பிரசன்னா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல் கூட மேல கூட வச்சு குடலூர் போறவளே. இந்த பாடலுடைய வரிகள் தான் அது. சரி, நம்ம உள்ளேருந்து கேட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்களான்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்த லேடிஸ் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் 9:48 45 ஆகுது. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட பேச போற நேயர் யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம். தமயந்தி சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாமா? ஒரு சொந்தம், ஒரு பந்தம், இரு ஜீவன் ஒன்றாகும். இளம் கண்ணி உனை எண்ணி உயிர் காதல் பண்பாடும். ஒரு சொந்தம், ஒரு பந்தம், இரு ஜீவன் ஒன்றாகும். இளம் கண்ணி உனை எண்ணி உயிர் காதல் பண்பாடும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், பதில் தெரியுமா? ஒரு சொந்தம், ஒரு பந்தம், இரு ஜீவன் ஒன்றாகும். இளம் கண்ணி உனை எண்ணி உயிர் காதல் பண்பாடும்.
1: ஒரு ஜீவன் அழைக்கிறது மேடம்.
0: ஆஹா, எப்படி இப்படி சரியான பதில் சொல்றதுக்கு முயற்சி செஞ்சு தப்பா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி பாபு சார், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த பதில் இல்ல. வணக்கம்.
2: வணக்கங்க.
0: யார் எங்க இருந்து?
2: கணபதி
0: சார், பதில் தெரியுமா?
2: என் ஜீவன் தான் பாடுது உன்னை தான் தேடு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல கணபதி சார், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா
0: இருக்கேன் பத்மாவதிமா, பதில் தெரியுமா?
3: ஒரு ஜீவன் தான், ஒரு ஜீவன் தான் அந்த அந்த பாட்டுமா?
0: இல்லம்மா, அதுவும் இல்ல. ரொம்ப நன்றி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். வாழ்த்துக்கள். ரேவதி அம்பத்தூர் பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க? சார், உங்களுடைய பேரு சரியா சொல்லுங்க.
4: ரேவதியா?
0: இல்ல இல்ல, உங்களுடைய குரல் வந்து விட்டு விட்டு கேக்குது.

0: பாடத்துலதான் அந்த பாட்டு வைரமுத்து பாடின பாட்டு,
1: என்ன பாட்டு, என்ன பாட்டு சார்?
0: கே ஜி யேசுதாஸ் பாடியிருக்காரு. பாட்டுல எனக்கு பாட தெரியாது, ஆனா ஒரு பந்தம் இனி ஒன் ஜீவன் ஒன்றாகும் பாட்டு வரும்.
1: என்ன படம்?
0: ஏழாவது மனிதன்.
1: இல்ல சார், ரொம்ப நன்றி, அந்த பதில் இல்ல. வணக்கம். நேர்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம், அதுக்குள்ள அடுத்த பாடலை கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 9:56 ஆகுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும், இளம் கண்ணி உன எண்ணி காதல் பண்பாடும், இந்த திரைப்பட பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ணா நகர் முதல் தெருவில்தான் இந்த பாடல் இடம்பெற்றது. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, இந்த திரைப்படத்தினுடைய வரிகள் தான் இது. கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இவங்களுடைய வரிகளில், சந்திரபோஸுடைய இசையில் இந்த பாடலுடைய பதில் தான் அது. முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 12 வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

தினமும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க அஜய் மரியம். சபவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கும் வந்து கதை சொல்கிறதுக்காக நான் வந்து ஆர்வமுடன் வந்துட்டேன். ஸோ அதை கேட்குறதுக்காக நீங்களும் காத்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கதையை தொடரலாம். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வம் திரைப்படத்துலேருந்து தான் முதல் பாடல். ஜாவித் அலி மற்றும் மதுஸ்ரீன் பாடல் இது. பா விஜயின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கதையும் கான்

நேரம் சரியா 10:07. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வூதியம் இதை பற்றிய அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கதை வந்து வரப்போகுது. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெண் நீதிபதி வந்து ஒரு பெரியவரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொல்கிறாரு, என் பேர் குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் வயது அப்படின்ட்டு 91 நடக்குது அப்படின்ட்டு. சரி, நீங்கள் வந்து எங்கே வேலை செஞ்சீங்க? நான் அந்த மாதிரி வந்து ஒரு தபால் துறையில் வந்து வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போ ஓய்வு பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 31 இருக்கும், நான் வந்து 31 வந்து நான் வந்து ஓய்வூதியம் பெற்றுட்டு வரேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய அந்த ஓய்வூதிய தொகை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 60,000 ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து மனைவி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, இல்லை அவங்க வந்து இருந்து 18 மேலாகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு வந்து எவ்வளோ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. 2 இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனும் வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக இருந்து அவரும் வந்து ஓய்வு பெற்றுட்டார். அவருக்கும் ஒரு 65 இருக்குமா. அதே மாதிரி அவரோட பசங்களுக்கும் வந்து திருமணமாகி அவங்களாம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. பேரன் பேத்திங்களும் இருக்காங்க அவருக்கு. அதே மாதிரி என் பொண்ணும் வந்து ஒரு நல்ல ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சு வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குடும்பத்தோடு வசிச்சுட்ருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் தனியாக இருக்கேன். சரி, சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க. இல்லைம்மா, என்னோடய சொந்த வீடை வந்து நான் விற்றுட்டு என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் சரிசமமாக கொடுத்துட்டு நான் வந்து இப்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னும் அந்த பெரியவர் வந்து சொல்கிறாங்க. சரி, வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி, நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இந்த வயசுலேயே வந்து நான் சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னும் அந்த பெரியவர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு சிகரெட் அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பெரியவர். அதே மாதிரி உங்களுக்கு பிபி சுகர் இருக்கா, நோய் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்காகலாம் வந்து நம்ம மருந்து மாத்திரைங்கள்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு அப்படின்னும் கேட்குறாங்க. கடவுள் நம்பிக்கையும் இருக்குமா, நான் வந்து எனக்கு ரொம்பவே விரக்தி உச்சக்கட்டத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த கடவுள்கிட்ட தான் போவேன், வேறு யார்கிட்டும் போக மாட்டேன். நான் வந்து எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் அந்த பெரியவர் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? உங்களுடைய மகனும் மகளும் தான் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க அப்படின்னும் அந்த நீதிபதி வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியுமா, என்னோடய பென்ஷனில் வந்து அவங்க 2 வந்து பங்கு கேட்குறாங்க, அதனால தான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு வந்து ஒரு 90 ஆகிடுச்சு, எனக்கு எதுக்கு ஒரு 60,000 ஓய்வூதியம், அதை வந்து ஒரு 3 பிரித்து எனக்கு ஒரு 20,000 போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னும் அந்த பெரியவர் வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து நம்ம இந்த கதையை வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் நீதிபதி என்ன கேட்குறாங்க, பெரியவர் என்ன சொல்கிறாங்க, எதற்காக இந்த கதை அப்படின்னுன்றதும் வந்து நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆதவன் திரைப்படத்துலேருந்து தான் இந்த பாடல். இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன் சின்மயி, பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

நேரம் சரியா 10:16. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஓய்வூதியம் பெறும் ஒரு வயதான தந்தை அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஓய்வூதியம் வந்து அவங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழக்கில் வந்து விசாரித்த நீதிபதி அவங்க வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, ஆமாம் என்னுடைய ஓய்வூதியம் வந்து 3 சம பாகங்களாக பிரித்து வந்து கேட்குறாங்க, 20,000 போதும், இவர் பெரியவருக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து நீதிபதி சொல்கிறாங்க, இல்லை அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து முகநூலில் வந்து வெளிநாடுகளுக்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க, அதனால் இவர் வந்து அவருக்கு வந்து வயதாகிவிட்டது. ஸோ அதனால் இந்த மாதிரி வெளிநாடு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அவருடைய வெளிநாடு போகக்கூடிய நம்மளோட அந்த பாஸ்போர்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், அதாவது நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்னும் அந்த நீதிபதி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீதிபதி சொல்கிறாங்க அந்த பெரியவர்கிட்ட, சரி உங்களுக்கு வந்து தெரியுமா உங்களுடைய அந்த ஓய்வூதியத்தை வந்து வேறு யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தெரியும்மா அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உரிமை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுடைய மகனும் ஆளும் அவங்க வந்து இந்த ஒரு இந்த சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அந்த ஓய்வூதியம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனையோட கீழே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, இல்லை அந்த நிபந்தனையின் கீழே வந்து இவங்கெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அதனால் நான் இந்த மனுவை வந்து நான் விசாரிக்காமலே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நான் ஏன் இதை வந்து விசாரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்திற்கு வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதனால தான் வந்து நான் இதை வந்து விசாரித்து இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து சொல்கிறாங்க. உங்கள் முகநூல் பதிவுகளை வந்து நானும் பின்தொடுறேன் ஐயா, நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு ஆன்மீக பயணங்களாக வந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய இதே மாதிரி வயதானவர்களோட சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து போகிறீங்க, இதெல்லாம் வந்து நான் பின்தொடர்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து எல்லாரும் அப்பா அப்பான்னு தான் வந்து கூப்பிடுறாங்க, நானும் வந்து அதே மாதிரி தான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு வியந்திருக்கேன் அப்படின்னும் அந்த நீதிபதி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைகள் வந்து பார்க்குறாங்க, அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம அந்த நீதிபதி, அதாவது ஒரு ஓய்வூதியர் வந்து பணி ஓய்வுக்கு பின்னாடி அவங்க வந்து தன்மானத்தோட சுதந்திரமாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு தான் வந்து அந்த ஓய்வூதியம் வந்து பயன்படுது. அவங்களுக்கு வந்து 20,000 மட்டும் போதும் அப்படின்னு முடிவு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் யார், உங்கள் ரெண்டு பேரையும் வந்து படிக்க வச்சு திருமணம் செய்து உங்களை நல்லபடியாக வளர்த்து அவங்களுடைய வீடையும் விற்று உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல எல்லாமே எதிர்காலம் நல்லா அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயார் இறப்பிற்கு பின்னாடி கூட அவங்க உங்களுக்காக மட்டுமே வந்து உங்கள் தந்தை வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து இதுதான் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் யார், அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய சொந்த ஓய்வூதியத்தில் அவர் வந்து போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஆன்மீக பயணம் போகிறாரு, இந்த மாதிரி வந்து அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த புகைப்படங்கள் கொடுக்குறாரு, அதனால் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மரணம் அப்படின்றது 20 வயதுலேயும் வரலாம், 40 வயதுலேயும் வந்து வரலாம். ஸோ ஒரு மனிதன் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும், என்னோட தந்தைக்கு வந்து வயசாயிடுச்சு அதனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து அந்த மகனையும் மகளையும் வந்து கடிந்திருக்கிறாங்க. அதே இடத்துல வந்து நான் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ யார் வந்து யாரை பார்த்து வந்து பொறாமப்படுறது, உங்களுடைய தந்தை வந்து ஒரு 90 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக வாழ்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, அவரை பார்த்து நீங்கள் வந்து பெருமைப்படுங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஓய்வூதியம் பெறுறீங்க, உங்களுடைய பங்கை பிரித்து உங்கள் தந்தைக்கு கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து முழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி வந்து சொல்கிறாங்க அந்த பெரியவர்கிட்ட, சரி உங்கள்

0: உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே என்ன விருப்பம் ஐயா, இதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த தந்தை பெரியவர் வந்து சொல்கிறாரு, நான் சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்பட்றேன், இதனால் நான் கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து ஒரு 1,00,000 ரூபா கிட்ட வந்து சேர்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாந்து போக வந்து எவ்வளோ செலவாகும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி கேட்கும்போது 2,00,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த மகன்கிட்டையும் மகள்கிட்டையும், நீங்கள் வந்து வழக்கு தொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதற்காக தண்டனையாக ரெண்டு பேரும் 50,000 50,000 வந்து கொடுக்கணும். இந்த கொடுக்குற இந்த அதாவது இந்த காசு வந்து அது உங்கள் தந்தைக்கு தான் போய் சேரணும், அவர் வந்து போய் சுவிட்சர்லாந்து போய் பார்த்துட்டு வரட்டும். அது மட்டும் இல்லை, இனிமே வந்து இந்த மாதிரி யாரும் வந்து தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் மேலும் ஒரு 25,000 25,000 ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னும் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த தந்தையும் வந்து சந்தோஷப்பட்டு அவருடைய விரும்பிய இடத்துக்கு அதாவது சுவிட்சர்லாந்துக்கு போய் பார்த்துட்டும் வந்துட்டாரு. அதே இதில் என்ன நீதி என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க விரும்பியபடி வாழ்க்கை வாழ வந்து உரிமை இருக்குது, யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட நீதி. கண்டிப்பாக வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கதையில் வந்து நம்ம சந்திக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடல் வந்து ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பிபி சரண் பிரசாந்தினி பாடியது. சிநேகனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இந்த பாடலை கேட்பதற்கு
1: முன் शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके
4: सारे गुण.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம், ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் சரியா 10:31. கதையும் காணவும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ல.

தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் வந்து ஓய்வூதியம் பற்றிய ஒரு கதை வந்து கேட்டோம் இல்லையா. இப்போ வந்து இன்னொரு கதை, இது வந்து அன்றாடம் நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்திலையும் காலை நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான் வந்து இப்போ ஒரு கதையாக வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காலை நேர பரபரப்பு வந்து வித்யாவை ரொம்பவே வந்து டென்ஷன் ஆக்கியிருக்கு. வித்யா ரவி அப்படின்ற ஒரு ரெண்டு கேரக்டர் தான் வந்து இந்த கதையில். வித்யா வந்து அவங்களுடைய மனைவி, ரவி வந்து அவங்களுடைய கணவன். அதாவது வித்யா வந்து காலையிலே அந்த பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீக்கிரமாக, ஐயோ ஸ்கூல் பஸ் வந்துடும், லஞ்சு லேட் ஆகிடும், நைட்டு வேறு நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணல, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நோட்புக்கை இப்போ வந்து திறந்து வச்சுட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கணவன் ரவி வந்து இந்த மாதிரி அவரும் வந்து ஆஃபீஸ்க்கு போனோம், ஸோ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்ருக்கும் போது வித்யா வந்து எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. இந்த மாதிரி காலையில் நான் 5 மணிக்கு ஏஞ்சி எல்லா வேலையும் நான் வந்து செய்கிறேன், சமையல் முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடுக்கும் செஞ்சுட்டு பசங்களையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், போதும் போதும்னு ஆகிடுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அவங்க ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ வந்து ரவி சொல்கிறாரு, சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து வித்யா வந்து எரிச்சலோட, ஆமாம் நல்லா தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதிலுக்கு பதில் கத்துறாங்க. சரி தள்ளு, நானே வந்து காஃபி போட்டுக்கிறேன், நானே குடிச்சிக்கிறேன், நீ போய் பசங்களை வந்து ரெடி பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருக்கு தேவையானதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி பசங்களையும் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு திரும்பவும் வந்து ஈவினிங் வந்துடுவாங்க இல்லையா, அப்புறம் டியூஷனுக்கு அமுச்சிட்டு அவங்களுக்கு ரிஃபன் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ளே வந்து போதும் போதும்னு ஆகிடுது அந்த அம்மாவுக்கு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஈவினிங்கில் உட்காந்துட்டு அவங்களுடைய கணவன்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் முடியல, ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, ரொம்ப நான் இது எப்படி தான் சமாளிக்க போகிறேன், ஒரு சமயத்தில் பார்த்தா எனக்கு வந்து இது ரொம்பவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வித்யா இந்த மாதிரி சொன்னவனே ரவி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுமா, நம்ம வந்து இப்படி சொல்ல முடியுமா, நம்ம தானே நம்ம பசங்களை பார்த்துக்கணும், இது தானே நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தை கவனிக்கிறது தானே நமக்கு வேலை, இதுக்கெலாம் வந்து அழுத்துக்கக்கூடாது, பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்களே வந்து கிளம்பிடுவாங்க, அப்போ நமக்கு ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எடுத்து சொல்கிறாரு. சரி நீ வந்து இந்த மாதிரி டென்ஷனாக இருக்காத, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, உன் ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னியே ஊர்லேருந்து, அதனால் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்களுக்கும் வந்து இந்த ஐடியா வந்து சரியின்படுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து அந்த பொண்ணை வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே ஆசையாக பேசியிருந்துருக்குறாங்க போல். என்றைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது, சரி சண்டே போகலாம் அப்படின்னு முடிவாக இருக்குது. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இவங்க கணவன்கிட்ட சண்டே வந்து போக சொல்கிறாங்க, சண்டேனாலே நிறைய வேலை இருக்கும், வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, சமையல் செய்யணும், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அந்த கணவன் சொல்கிறார், சரி வேணாம் நீ போயிட்டு வா, நான் வந்து பசங்களை பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நானே வந்து வெளியில் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாத, அன்றைக்கி ஒரு நாள் போய் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. சரி இவங்களும் வந்து ரொம்பவே ஜாலியாக அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. சரி தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து நம்ம இப்போ கேட்க போகிற பாடல் ஹரிச்சரன் பாடியது, யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

நேரம் சரியா 10:39. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம வந்து என்ன கதை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் காலையில் எப்போவும் நடக்கிற ஒரு கதை தான். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அம்மாங்களுக்கு வந்து கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனில் தான் வந்து அவங்க ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய கணவன் வந்து சமாதானம் சொல்கிறாங்க, சரி விடு, இந்த மாதிரி டெய்லி இப்போ நடக்கிறது வந்து சகஜம்தான். இதுக்கப்புறம் பசங்க பெருசாகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க, அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாத, நீ வேணால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னியே, சரி நீங்களாம் சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவன் சொன்ன உடனே அவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரி சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அவங்க வந்து போகிறாங்க. போகும்போது அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இல்லையா ஊர்லேருந்து, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ ரொம்பவே மாறிட்ட சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் பார்த்த இந்த சந்தோஷத்தில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அந்த பெண்ணோட குழந்தை வந்து வருது. குழந்தை பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் சைல்டு இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த வித்யாவுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியம், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவும் ஆயிட்டாங்க. என்ன இந்த மாதிரி நீ சொல்லவே இல்லையே இது வரைக்கும் அவனோட குழந்தை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் போயிருக்காங்க. அந்த 4 பேரும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எல்லாருமே வந்து குடும்பம் அப்படி குழந்தைன்னு பிஸி ஆகிட்டோம், பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை, அதனால தான் வந்து எதுவும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியல, இன்றைக்கி தான் வந்து உங்களெல்லாம் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, சரி பாருங்கள் என்னோடய குழந்தை வந்து இவங்க தான், சரி அவங்க அந்த குழந்தை வந்து பிறந்த ஒரு 2 வயசு வரைக்கும் வந்து நார்மலாக தான் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்து தெரியும் இந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து டாக்டர்கிட்டலாம் காட்டிட்டேன், நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டேன், அதே

மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாதாரண குழந்தைங்களை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. இப்போ வித்யா வந்து ரொம்பவே அப்படியே ஒரு ஆச்சரியமாகவே வந்து அந்த பெண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, இவன் வந்து என்னுடைய குழந்தை, என்ன நம்பி வந்து வந்திருக்கான் அந்த உலகத்திற்கு, நான் வந்து இவனை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு நான் வந்து எனக்கு அது தெரிஞ்ச அந்த நிமிடமே நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட மனதில் வந்து உறுதி ஏற்றுக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு தேவையானதை வந்து நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். இதில் வந்து நான் வந்து எந்தவித அழுப்பும் காட்டுறதில்லை, எனக்கு ஒரு விரக்தியும் வந்ததில்லை, நான் வந்து டென்ஷன் ஆனதில்லை. கடவுள் வந்து நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம மனசார ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை அழகானதாக அற்புதமாக மாறும். இந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல மனிதனாக ஒரு ஆற்றல் மிக்கவனாக வளர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சிட்ருக்கேன். ஒரு அம்மாவாக உங்களை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்துட்டே அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த வித்யா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவளுக்கு. சே, நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், டெய்லி இந்த மாதிரி கத்திட்ருக்கோம். ஆனால் இவள், அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையிலையும் அவங்க வந்து எவ்வளோ கூலாக வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவளுக்கு வந்து ரொம்பவே பிரமிச்சு போயிருக்கா. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வித்யாவோட வீடு, அந்த வீடு வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சான். கிச்சனில் வந்து வேலை செய்கிற சத்தமும் இல்லை, குழந்தைங்களை கிளப்புற சத்தமும் இல்லை, அவங்க கணவனு வந்து கத்திட்டு இந்த மாதிரி ஒரு வேலைகள் செய்வாங்களே அதுவும் வந்து இல்லை. காலையில் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஈவினிங் ஹோம் ஒர்க் முடிக்கலன்னு காலையில் உட்காந்து வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். ரொம்பவே அமைதியாக வந்து சொல்லி கொடுத்துட்டு குழந்தைங்கள ரொம்பவே ஒரு பாசமாக கொண்டு போயிட்டு அவங்க ஸ்கூலில் விடுறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டரே நடவடிக்கை மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. என்ன, அவங்க ஃப்ரெண்டு வீட்டு போயிட்டு வந்த ஒரே நாளில் வந்து இப்படி நீ மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுதான், இல்லை இது வந்து என்னோட குடும்பம், நான் தானே வந்து எல்லாத்தையும் பார்த்து செய்யணும், வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து எனக்கு புரிய வச்சுட்டாரு அப்படின்ட்டு புன்னகையோட வந்து சொல்லியிருக்கா வித்யா. இந்த கதையில் வந்து என்ன நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து தானாக தான் போயிடும். அதுக்காக வந்து நம்ம அதை வந்து நினச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு சே நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வந்து சங்கடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிக்காமல் கோபப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் வந்து தானாக வரும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையின் நீதி. ஸோ இந்த கதையோட இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திரைப்படத்தோட பேர் தாண்டவம். பாடலை வந்து பாடியிருக்காங்க ஹரிச்சரன் மற்றும் மதனா ஸ்ரீனிவாசன். நான் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

கதையும் கானமும் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 101 வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு கதை வந்து நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா. ஸோ நிறைவாக ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு அறிஞர்கள் அவர்களை பற்றிய கதை தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்தியாவின் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து ஒரு நாள் அவரை வந்து புகைப்படம் எடுக்கவும் பேட்டி எடுக்கவும் வந்து பத்திரிகையில் பிரசுரிக்கவும் வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு வந்திருந்தாங்களாம். ஆனால் வந்து அவர் வந்து அனுமதி கொடுக்கலையாம். அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவங்களுடைய உதவியாளர் வந்து கேட்டாங்களாம், ஏன் இந்த மாதிரி வந்து புகைப்படத்துக்கு வந்து வரமாட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, தாஜ்மஹால் உருவாவதற்கு வந்து ரெண்டு வகையான கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டிடத்திற்கு அடித்தளமாக பயன்பட்ட பாறாங்கற்கள், இன்னொன்று வந்து அழகிற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சலவை கற்கள். ஸோ அதில் வந்து பாறாங்கற்கள் தான் வந்து அந்த கட்டிடத்தை வந்து தாங்கிட்டுருக்கு. ஆனால் அது வந்து வெளியில் தெரிகிறது கிடையாது. ஒரு மனிதன் வந்து எவ்வளோதான் புகழ் பெற்றிருந்தாலும் அந்த வெளியில் தெரியாத பாறாங்கல் அதை மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் வந்து சொல்வார். நான் அதை தான் வந்து கடைப்பிடிக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து எந்த விளம்பரமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அதே மாதிரி இன்னும்

ஒரு சின்ன கதை, அதாவது காந்திஜி அவர்களை பற்றியது. எந்த ஒரு பொருளையும் வந்து வீணாக்க மாட்டாராம் காந்திஜி அவர்கள். அதாவது தனக்கு வர்ற அந்த கடிதங்களோட மேலுறைகளை வந்து பிரித்து அதுக்கு உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த காலியாக இருக்கிற அந்த இடத்துல வந்து குறிப்புகளையோ கடிதங்களோ எழுதி வந்து அனுப்புவாராம். அந்த மாதிரி கடிதங்களை வந்து எழுதி அனுப்பும்போது அதில் வந்து அந்த கடிதங்கள் அனுப்பியிருக்காருல, அவங்களில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடிதங்கள் வந்து உள்பக்கமாக எழுதுறீங்க, உங்களுடைய கடிதங்கள் வந்து நாங்கள் காலங்காலமாக பத்திரப்படுத்தி வச்சுக்க விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு வீணான காகிதங்களில் எழுதுறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த கடிதங்கள் தான் வந்து முக்கியம், காகிதங்கள் வந்து எப்படி இருந்தால் என்ன, உங்களுக்கு வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சா, அதனால் அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காகிதத்தை பற்றி நீங்கள் வந்து ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு குட்டி கதை நான் சொல்லிவிட்டு கிளம்புறேன். கிளம்பல, அடுத்தது என்றும் இனியவை நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்கள் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தில் ரெண்டு வாட்டி வந்து மணி அடிப்பாங்களாம். அதில் வந்து ரெண்டு வாட்டி மணி அடிப்பதற்குள்ளே அந்த உணவு கூடத்தில் வந்து வந்துடணுமா, அதுக்கு மேலே மணி அடித்தா கதவு வந்து மூடிடுவாங்களாம். அதனால் அதுக்கப்புறம் வந்து வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது போல். அதனால் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் காந்தி அவர்களே வந்து உணவருந்த வரும்போது தாமதமாக்கிடுச்சு. அப்போ வந்து அங்கே கேட்டாங்களாம், ஐயா நீங்களே வந்து இன்றைக்கி லேட்டாக வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேட்கும்போது, சரி வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் வந்து உள்ளேருந்து ஒரு நாற்காலி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை வேணாம், நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராந்தீங்க, ஒரு குற்றவாளியாக ஆனதுக்கப்புறமா அந்த தண்டனையை வந்து கண்டிப்பாக முழுமையாக அனுபவிக்கணும், தண்டனை நேரத்தில் வந்து எந்த சலுகையும் வசதியும் எதிர்பார்க்கக்கூடாது, இன்றைக்கி வந்து நானே வந்து அதாவது லேட்டாக வந்துட்டேன், அதனால் நான் அதை வந்து அனுபவிச்சே தீர்றேன் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு. எஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொன்ன கதைகள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் இவங்க பாடிய பாடல் கபிலனின் வரிகளுக்கு இசையே ஆர் ரஹ்மான், மரியான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இந்த பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம்.

0: திரைப்படத்திலிருந்து தான் முதல் பாடல். கே வி சுந்தராம்பாள் பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் மற்றும் அறுபடை வீடுகளோட வரலாற்றை கூறும் வகையில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்க போகிற பாடல்,
1: அரியது கொடியது பெரியது இனியது அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஒவ்வையே, புதியது என்ன
2: என்றும் புது

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:01. என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சி வந்து கேட்க போறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழிக்கப்போ இருக்கும் முதல் பாடல் கந்தன் கருணை.

நேரம் 11:05. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க போகிற பாடல் பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. திரைப்படம் பாலும் பழமும். 1961 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, சவுகார் ஜானகி இவங்கெல்லாம் வந்து முக்கிய வேடங்களில் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்

0: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம், ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலை பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: அசல் நோட்டோட ஏ விளையாடுற
1: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: நேரம் 11:11. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க பி சுசீலா. வாலியின் வரிகளுக்கு இசை வேதா. 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. அதாவது ஒரு மர்ம திகழ் திரைப்படம் அப்படின்னு கூட இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். நாயகியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு முகமூடி அணிந்த கொலைக்காரனால் அடுத்தடுத்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்க. யார் இதுதான் பண்ணுறாங்க அப்படின்றது

கண்டுபிடிக்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து நாகேஷ் அவங்களுடைய நகைச்சுவை பாத்திரம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வந்து அவே கல்லு அப்படின்ற ஒரு பெயரிலும் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகியிருக்கிறது இந்த திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து வா அருகில் வா அப்படின்ற பாடல்.

நேரம் 11:16. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். இந்த திரைப்படமும் 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவங்க வந்து இரண்டு வேடங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க. முத்துராமன், ராஜஸ்ரீ, ஜெயபாரதி, மனோரமா, மேஜர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஹிந்தியில் அடுத்து மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது இந்த படம். இப்போ இதிலிருந்து ஒரு பாடல்

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 11:21. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஜே பி சந்திரபாபு இவங்க பாடிய பாடல். இது கே டி சந்தானம் அவங்களுடைய வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா. குமார ராஜா திரைப்படத்திலிருந்து இந்த படமும் வந்து 1961 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு பணக்கார தந்தை அவருடைய மகன் வந்து அவர் வந்து எப்படி அவருடைய தந்தையோட பணத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து தந்தை வந்து இல்லை இவங்க சரியாக வந்துடணும் அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்க வந்து முயல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மகன் வந்து எப்படிலாம் திருந்தி ஒரு நல்ல வழிக்கு வர்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை வி குமார், நினைவில் நின்றவள். நினைவில் நின்றவள் இந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல். 1967 வந்து இந்த திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் வந்து ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா, நாகேஷ், சோ ராமசாமி, மனோரமா, சச்சு, வி எஸ் ராகவன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:29. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா எல்லாரீஸ்வரி சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். 1967 வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து ஒரு நகைச்சுவை, ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கூட்டு குடும்பத்தில் ஒரு ஆடம்பரத்தால் ஏற்படுற அந்த குழப்பங்களையும் யதார்த்தமான நகைச்சுவையும் வந்து இந்த படம் வந்து பேசுது. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:32. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து. 1967 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் மனோகர், ரவிச்சந்திரன், எல் விஜயலட்சுமி, வி எஸ் ராகவன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், மணிமாலா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வேதா.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும்

0: இணைந்திருங்கள் நீங்கள்.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70களில் இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நேரம் சரியா 11:38 ஆகிருச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் இருமலர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. 1967 வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். சிவாஜி கணேசன், பத்மினி, KR விஜயா இவங்கெல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து பி சுசீலா பாடிய பாடல், வாலியின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன், வெள்ளிமணி ஓசையிலே அப்படின்ற பாடல் தான் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள்.

சந்திரன் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்திருப்பாங்க. எம்என் நம்பியார், சிவகுமார் மற்றும் நாகேஷ் இவங்கெல்லாம் வந்து துணை கதாபாத்திரங்களில் வந்து நடித்து இந்த திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்று இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம வந்து பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்களுடைய குரல்களில், வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 11:41. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன்

நேரம் 11:45. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து 1961 வெளிவந்திருக்கிறது. இந்திய விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவருடைய வரலாற்றை சொல்கிற புகழ்பெற்ற திரைப்படம் இது. இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவங்க வந்து வ.உ.சி. வேடத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து மாப்பு சிவஞானம் அவர்கள் எழுதிய நூலை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்கள் இந்த படத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து இடம் பெற்றிருக்கிறது. 9வது தேசிய விருதையும் வந்து இந்த திரைப்படம் வந்து வென்றிருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்தில் திருச்சி லோகநாதன் மற்றும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய வரிகளுக்கு இசை ஜி. ராமநாதன்.

செய்யோம், போயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல பண்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல

நேரம் சரியா 11:50. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரைப்படத்திலிருந்து தான். 1967 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து டிஆர் ராமண்ணா அவர்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்தை. ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா இவங்க வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. ஒரு ராஜா ராஜாவோட இளைய மகன் வந்து சிறு வயதில் வந்து தொலைந்து போகிறாங்க. ஸோ மகனை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ராஜாவும் வந்து இறந்துடுறாங்க. பல வருஷங்கள் கழித்து ராஜாவுடைய சொத்துக்களுக்கு நான் தான் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து வராங்களாம். உண்மையான வாரிசு வந்து யார் அப்படின்றது தான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடலித வாலியின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

நேரம் 11:54 என்றும் இனிவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம இப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக்கிக்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி வரை உறவு இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்க பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் வந்து 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, முத்துராமன், எல் விஜயலட்சுமி, டி எஸ் பாலையா, நாகேஷ் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் வந்து திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படம் வந்து ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் வந்து மறு ஆக்கம் செய்யப்பட்டிருந்தது தான். ஓகே, இப்போ இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே கௌசல்யா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 101 வந்து நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை

0: ரெட்ரோ நேரம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:40 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. சத்யா படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கர் இவங்களுடைய குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம், வாங்க.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேரம் 12:07 ஆகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே யேசுதாஸுடைய குரலில், வாலியோட வரியல்ல இளையராஜாவோட இசையில ஒலிக்க இருக்கிறது சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே.
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 12:20 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சூரசம்ஹாரம் படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். அருண்மொழி மற்றும் சித்ராவோட குரலில், கங்கை அமரனுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாட வராங்க, கேட்கலாம். சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசை, எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளில் கேட்கலாம், வாங்க.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் 12:46:43 ரெட்டரனோரன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்த நேர்களும் இணைந்திருக்காங்க. மேலப்பேட்டிலிருந்து தயாளன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தேனி சிலமலையிலிருந்து வி சி பிச்சைமணி புஷ்பம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வீரராகவன் மாதவரத்திலிருந்தும், சென்னை பழைய வண்ணானப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வலங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ரெட்டிஸ்லேருந்து ஹயாத் பாஷா, தேன்கனிக்கோட்டை உதய் ஆனந்த் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நடராஜன் சுப்பையா புத்தகரம், இப்படி எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் இனிமேல் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்களுடைய செவிகளுக்கு இனிமையான 1980களில் 90களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வெளியான பாடல்கள் இருந்து நீ

அவற்றையும் உங்களுடைய செவிக்கு விருந்தளிக்கக்கூடிய பாடல்கள் வந்துட்டுருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானிகோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம். வாங்க.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நேரம் 12:34:52 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில், எஸ்பிபியோட குரலில் ஒழிக்க இருக்கிறது. சந்திரபோஸுடைய வரிகளில் மக்கள் என் பக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க இருக்கிறது. இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கும் கூட இது மாதிரி சில கேள்விகள் கேட்கணுன்ற எண்ணம் வரும். கடவுளை பார்க்கணும், நிறைய கேள்வி கேட்கணும், நம்மளுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள்லாம் ஏன் நிராகரிக்கப்படுதுன்ற கேள்விகளை அவர்கிட்ட வைக்கணும்லாம் தோணுது. ஸோ நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான பாடலை கேட்கலாம் வாங்க.

0: சர்வேசா தல எழுந்த மொழியடாடே.
1: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்குவங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை

0: வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க, நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள்

0: மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:53. ரெட்ரோ நரன் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, டி ராஜேந்திரனுடைய வரி அல்ல, இசையும் அவருடையதே. கேட்கலாம், வாங்க.

நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி நாம் பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் ரவி அம்பத்தூர்லேருந்து எழுந்திருக்காரு, அயனாவரத்துலேருந்து முகமது பிலால் டைலர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு, நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து சரவணன் இணைந்திருக்கிறாரு, சின்ன தம்பி பெரிய தம்பியிலிருந்து பாடல் ஒழித்ததுலேருந்து தொடங்கி எல்லா பாடலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து பட்டாளம் ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, கிழமையோ சனி ரெட்ரோ நேரம் பாடல்கள் ஹனி தவறாமல் கேட்கணும் இனி அப்படின்னு சொல்லி ஹயாத் பஷா ரெட்ஸ் இணைந்திருக்காரு, முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து பாடல் அனுமதி சொல்லியிருக்காங்க, மேட்டுக்குடியிலிருந்து கண்ணன், நாச்சியார் கோவிலிருந்து உதயராஜ், திருச்சிற்றம்பலம் முருகேசன், கும்பகோணம் நாராயணசாமி, ஊத்தங்கரையிலிருந்து முனிராஜ், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சிவகுமார் இங்கிலாந்திலிருந்து இதுவரை அதிகம் கேட்காத பாடல்களுக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு, பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி ஐநாவரத்துலேருந்து அப்பு டெய்லர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில பாடல்களை கேட்கலாம். அடுத்த ஒரு மணி நேரம் பாடல் உங்கள் சாய்ஸ், உங்கள் விருப்பமான பாடலை தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசி அந்த பாடலை கேட்டு மகிழக்கூடிய தருணம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம் நேயர்களே, 1:35 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இந்த 1 மணி நேரம் நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு கேட்க போகிறீங்க. இந்த 1 வாரத்தில் நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்றது உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க அடைப்பில் வராமல் அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமான இடம், அதில் நாம் மட்டுமே பங்கு பெறணும், நம்மளுடைய பாடல்கள் மட்டுமே இடம் பெறணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை அகலப்படுத்தி விசாலப்படுத்தி மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். 1 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 1 மணி அடித்தால் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல். இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய தொலைபேசி வழியாக பேச போகிறீங்க. 2952-0853, 2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இந்த பக்கம் காத்திருக்கிறேன்.

0: நேரம் 1:08 ஆக போகுது. நிகழ்ச்சியுடைய முதல் நேரம் நம்மளோட இணைய போற நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மதிய வணக்கம் கூறுவது திருக்கோவிலை தாலுக்கா மணக்குடியிலிருந்து கலை.
0: மணக்குடியிலிருந்து கலை, ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: வியட்நாம் வீடு படத்துல இருந்து. உன் கண்ணில் நீர் வழிந்தால்.
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா,
1: ரொம்ப அருமையான பாட்டு.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்காக
1: அந்த நேயர்களுக்காக இந்த பாட்டு.
0: ஓ, அனைத்து நேயர்களுக்காகவும் போட்டுடலாம். ரொம்ப நன்றி அழைப்பில் வந்ததுக்காக.
1: நன்றி
0: நன்றி. மணக்குடியிலிருந்து கலை ஐயா கேட்ட மாதிரி அந்த பாடலை இப்போ அவருக்காக மட்டும் இல்லை, நேயர்கள் எல்லாருக்காக.

0: வியட்நாம் விடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 1:12 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் எங்கிருந்து பேசுறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் சசிகலா பேசுறேன் மேடம், சைதாப்பேட்டையிலிருந்து.
0: சைதாப்பேட்டையிலிருந்து சசிகலா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஒளிவிளக்குல இருந்து இறைவா உன் காலடியில் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நிகழ்ச்சியில இணைந்திருங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்
1: இடம்பெறும். உங்களுக்காக இறைவா இந்த பாட்டு.
0: நன்றி, நன்றி. சைதாப்பேட்டில இருந்து சசிகலா விரும்பி கேட்ட மாதிரி ஒளிவிளக்கு திரைப்படத்துல இருந்து இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு பாடல் கேட்கலாம். பி. சுசிலாவோட குரல்ல இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:16 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நம்மளோட இணைப்புடைய அடுத்த நேயர் யாரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறன்றதை கேட்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், நெய்வேலி கிழக்கு வந்தியம் மரசடிக்குப்பம் சரவணமா.
0: சரவணன் சார் சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து உங்களுக்கு பாடல்?
1: பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு பாட்டு கட்டம். இந்த அற்புதமான பாடலை வணங்குங்கள், அனைவரும் கேட்டு ரசிப்போம், மகிழ்வோம்.
0: நன்றி நன்றி சார், எங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்களே செஞ்சுறீங்க, ரொம்ப நன்றி. சரவணன் சார் விரும்பி கேட்ட மாதிரி பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது எஸ்பிபியோட குரல்ல, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:45. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்முடைய இணைப்பு நேயர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: சொல்லுமா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா,
0: யார் பேசுறீங்க?
1: நான் பீமராஜன் பேசுறேன்மா.
0: பீமராஜன், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மாவட்டம் கெண்டிச்செட்டிப்பட்டி பீமராஜன்மா.
0: சரி, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து என்ன தவம் செய்தி.
0: என்ன தவம்?
1: அந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல என்ற பாடல. அனைத்து அன்புள்ள குடும்பம் அந்த பாடல.
0: சரி சரி சரி, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி. பீமராஜன் சார் தர்மபுரியிலிருந்து இணைந்திருந்தார். அவருடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். எஸ்விபி மற்றும் பி சுசிலாவோட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில இதோ அந்த பாடல்.

0: நேரம் 1:24 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா இணைய போற நேயர் யார் என்றதை கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து சார்?
1: கும்பகோணம் மட்டும் சித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கும்பகோணத்துல இருந்து கிருஷ்ணசாமிங்களா?
1: ஆமா மேடம்.
0: சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: சத்யா படத்துல இருந்து வளையல் ஓசை பாடல்.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுலாம். ரொம்ப நன்றி சார். எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கருடைய குரல்ல பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: ஆயுத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்

நேரம் 1:36 நிமிடம் ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேயர்கள் சில பேர் முகநூல் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. கலை துரைராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. முகமது பிலால் டெய்லர் ஐநாவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. செந்தில் கண்ணன், ஷோபா, அப்பர்ணா பேரளத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இர்ஃபான் கான் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்தும் வாரியங்கால் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து இணைந்திருக்கிறாங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் ஜீவானந்தம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நேயர்கள் தொலைபேசி வழியாக ஒருவேளை உங்களுக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முகநூல் வழியாக பதிவிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லை, நாங்கள் வந்து தொலைபேசி தொடர்பு கொள்கிற சொல்லி நேயர்கள் அழைப்பில் வந்துட்டாங்க. ஸோ இந்த பாடலை கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட யார் பேச போகிறாங்கன்றதை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் 1:40 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட இணைப்பு நேயர் இறந்தது கேட்கலாம். வணக்கம். கலா, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல. சொல்லுங்கம்மா, எந்த படத்துல பாட்டு வேணும்?
1: செவ்வந்தி படம் மேடம்.
0: செவ்வந்தி படத்துல இருந்து பாடல் சொல்லுங்க. சரி சரி, ஓகேம்மா ஓகேம்மா, உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். இணைந்திருங்க. அருண்மொழி மற்றும் சரளதாவுடைய குரல்ல இதோ அந்த பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலெஃப்ரின், குளோர்ஃபினரமின் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில

0: செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1,36,00,000 ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நெட்ஸோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில் நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன்

0: கூடத்தையும் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் ஒரு கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊழி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு கடத்த நோக்கி நாம் வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக வந்த இர்ஃபான் கான் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஐயப்பன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வலங்கை மாநிலந்து ஆட்டோ துரை, ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, சிவகுமார், இவங்க இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காங்க. எல்லாருடைய அழைப்புகளையும் எடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியலனாலும் ஒரு 6 நேயர்களுடைய பாடல்களுக்கு அவங்களுடைய விருப்பமான பாடலை ஒளிபரப்பு செஞ்சுன்ற ஒரு பெரிய மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

நேரம் 1:57 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீம் பேஸ்டு ஃபிலிம் சாங்ஸ் எங்கள் ஸ்டைல் நடத்துறதுக்காக நம்மளுடைய ஆர்ஜே இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. அடுத்தது வந்து பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் ஸ்கீம், பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்து கேட்கலாம். யாதவ் ஃபிலிம்ஸின் சிறகடிக்கு ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம், சிவகுமார், விஜயகுமார், மஞ்சுளா, மந்தாகினி ஆகியோர் இணைந்து நடித்த படத்திலிருந்து ஒளிச்சித்திரம் கேட்க இருக்கிறோம். இசை மனோஜ் சரண், திரைக்கதை வசனம் இயக்கம் விஜய், வானொலி வடிவம் வி குமார். 3 உங்களுக்காக. 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 பூந்தென்றல் நேயர்களோடு இணைந்து நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 பக்தி மாலை திரை இசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8 எனக்குள் நான் திரளின் பகிர்வில் தெவிட்டாத பதிவுகளோடு திரைப்பட நடிகர் ஹலோ கந்தசாமி அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி, உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி புண்ணியவேல், 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன்.

வினை வழங்குகிறார் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்களுடைய விருப்பமான பாடல் முகநூல் வழியாக இடம்பெறும். 11 மணிக்கு மனசு மயங்கும், காலத்தால் மறையாத இனிமையான கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிக்கான தொகுப்பு இது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அழகான இனிமையான மதிய வணக்கம். 2:01 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தீம் பேஸ்டான சாங்ஸ் கேட்போம் யூஸ்வலாக. ஸோ இன்றைக்கி என்ன என்ன மாதிரியான பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சதில், சரி இந்த நிலா சம்பந்தமான பாடல்கள் நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி நிலான்னு ஆரம்பிக்கக்கூடிய இல்லை வெண்ணிலா இப்படி நிலா சம்பந்தமாக வரக்கூடிய பாடல்களை கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இப்போ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பெரியண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா சேர்ந்து பண்ண பாடல் வாசன் வரிகளில் பரணி சில நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

2:07 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் பழனி பாரதி வரிகள்ல. யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு அணிந்திருங்க. வித் பாரதி தமிழகம் 102.3.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

2:16 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் மின்சார கனவு படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தம்பி படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी। शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम वैपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
1: है। ऐसा बोलो ना,
0: वैक्यूम वैपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम वैपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்
5: ரெண்டு மணி 21 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிலா சம்பந்தமான பாடல், நிலான்னு தொடங்கக்கூடிய இல்லை வெண்ணிலா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த தீம்ல தான் இன்னைக்கு நம்ம பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து ஹரிச்சரன் மதுஸ்ரீ சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. வாலி வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

அஞ்சலி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். எஸ் ஜானகி குரல்ல, வாலி வரிகளும் இளையராஜா இசையில. 2:33 கடந்து போயிட்டு இருக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருடா திருடா படத்திலிருந்து அனுபமா சுரேஷ் பீட்டர்ஸ் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

2:45 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் அரவான் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் ஹரிணி பாடின பாடல், நாமுத்துக்குமார் அவர்களை கார்த்திக் இசையில் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கடல் படத்திலிருந்து விஜய் எஸ் தாஸ் பாடின பாடல், வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

2:51 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இந்திரா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் குரல்ல, வைரமுத்து வரிகளை, ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்த்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வேறு நகரங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடம் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இத்தகைய பணிபுரியும் பெண்களின் தேவையை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் முக்கியமான சமூக நலத்திட்டம்தான் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம். வேலை வாய்ப்புக்காக தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் மட்டுமில்லாமல் கைம்பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்கும் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தங்குமிட வசதிகள் வழங்கப்படலாம். சில இடங்களில் விடுதிகளுடன் இணைந்து குழந்தைகள் காப்பக வசதியும் ஏற்படுத்தப்படுவதால் குழந்தைகளை கொண்ட பணிபுரியும் பெண்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. ஒரு பெண் தனது குடும்பத்தை விட்டு வேறு நகரத்திற்கு சென்று வேலை பார்க்கும் போது அவருக்கு முதலில் தேவைப்படுவது பாதுகாப்பு, அடுத்து குறைந்த செலவில் நல்ல தங்குமிடம், பெண் வேலைக்கு செல்ல வசதியான இடம். இந்த மூன்று தேவைகளையும் கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. இத்தகைய விடுதிகளில் பொதுவாக தங்கும் அறைகள், உணவு, குடிநீர், மின்சாரம், குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் வசதிகளும் கட்டணமும் தகுதி விதிமுறைகளும் விடுதிக்கு விடுதி மற்றும் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் கிடைப்பது என்பது ஒரு வசதியை பெறுவது மட்டுமல்ல, அது அவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய நிறைவு பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஆதரவு. நான் வேலைக்காக வேறு நகரத்திற்கு சென்றால் எங்கே தங்குவது என்ற கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வேலைக்கு செல்ல இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு தங்களுக்கென ஒரு சுயமான வாழ்க்கையையும் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழ் விடுதியில் சேர விரும்பும் பெண்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமூக நலத்துறை, மகளிர் நலத்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை அறிந்து கொள்ளலாம். அரசு அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். விண்ணப்பிக்கும் முன் வயது வரம்பு, பணிபுரியும் நிறுவனத்தின் விவரம், வருமான வரம்பு, தங்கும் காலம் மற்றும் கட்டணம் போன்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்வதும் நல்லது. ஒரு பெண் பாதுகாப்பாக தங்குவதற்கான வாய்ப்பை பெறும்போது அவர் ஒரு வேலையை மட்டும் பெறுவதில்லை, தன்னம்பிக்கையுடன் தனது எதிர்காலத்தையும் உருவாக்குகிறார். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் போன்ற சமூக நலத்திட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் முக்கியமான முயற்சிகளாகும். பெண் முன்னேற்றம் என்பது குடும்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, அது நாட்டின் முன்னேற்றமும் கூட. இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
2: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க.

0: 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம். ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்லேருந்து ஒரு பெரிய கலைப்பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: சீக்கிரமா.

0: ஏண்டி, வீட்ல யாரோ மாம உன் பின்னாடியே சுத்துறதா சொன்ன, அதுவும் நல்லவன் சொன்ன, அப்புறம் ஏண்டி இவன்?
1: ஆனா இவனை கெட்டவன் சொல்லலையே.
0: அப்ப நாட்டுல நடமாடுற ஒரு நல்லவனையும் விடுறதா உத்தேசம் இல்ல, அப்படித்தானே?
2: தாயி, எனக்கு ஒருத்தனை விட்டுடுறீ?
1: ஏண்டி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, இது கூட நான் செய்ய மாட்டேனா? வேணா இவன் எடுத்துக்கிய.
0: சீ, வெத்தம் கட்டவளே, பங்காடி போடுங்க, வாங்கடி கிளாஸ்க்கு.
2: அப்ப நான் வரேன்,
0: பாய்.
2: சின்ன சின்ன ஆசை.

0: 就
1: யாதோ ஃபிலிம் சாரின் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: மஞ்சு, யாருக்குமா லெட்டர்? என் ஆறுயிர் மஞ்சு, உன்னை எத்தனையோ முறை கேட்டாகிவிட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ? இப்படிக்கு அய்யோ,
1: இயக்கம் விஜயச்சந்திரன், வானொலி வடிவம் புயல் கணேஷ், அமைப்பு வி குமார்.
2: என்னடி இது கேக்குற? இல்ல பிரபுர பாரு, என்னடி திரும்பிக்கிற? யார் அவன்?
0: எனக்கு எப்படி தெரியும்?
2: திமுரா, படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரியா?
0: அம்மா, சும்மா பேசாத, நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது.
2: எவ்வளவு நெஞ்செழுத்தண்டி உனக்கு, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சமாவது பயப்படுறியா? யாரோ யாருக்கோ எழுதுன மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கியே, பதில் சொல்லடி.
0: என்ன என்னமா பண்ண சொல்ற? யாரோ லவ் லெட்டர் எழுதினா நான் என்ன பண்ண முடியும்?
2: யாரடி அவ?
0: எனக்கு என்ன தெரியும்?
2: இந்த லெட்டர்ல எழுதிருக்கானே, இதுக்கு முன்னாடியே உன கேட்டிருக்கேன்னு, அப்ப அவன் யாரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குமேடி.
0: இத பாருமா, யாரோ எதையோ எழுதினா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு யாருன்னு தெரியாது.

0: போச்சு, ஏன் இப்படி படுத்துற?
1: நானாடி உன படுத்துற? ஒரே பொண்ணாச்சன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நீ தாண்டி என்ன படுத்துற? உன்னை நல்லா படிக்க வச்சு உன்னை பெரிய ஆளாக்குன்னு உங்க அப்பா எவ்வளவு ஆசையா இருந்தாரு, அதுக்குள்ள ஏண்டி உன் புத்தி இப்படி போச்சு? இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்ச? ஐயோ
0: ஐயே, இதுக்கு ஏமா அழுற?
1: பிள்ளைங்க செய்யற தப்புக்கு பெத்தவங்க தாண்டி அழுகணும்.
0: அம்மா அம்மா, என்னை நம்ப மாட்டியா?
1: உன்னை நம்புறதுக்கு என்ன இருக்கு? நீ ரொம்ப அழுத்தமானவ. இந்த லெட்டரை யார் எழுதுனானு உனக்கு கண்டிப்பா தெரியும்.
0: உன்னை
2: எத்தனையோ முறை கேட்டாகி விட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ?
3: மஞ்சு வந்துருச்சுட்டாட?
2: அப்படிதான் நினைக்கிறேன்.
3: அவளுக்கும் காஃபி கொடுக்க வேண்டியதானே?
2: பொம்பளை பிள்ளைக்கு பெட் காஃபி கொடுத்து செல்லம் கொடுத்தது போறும்.
3: என்ன ஆச்சு இவளுக்கு? ஆணு நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆளு ஒரு மாதிரியா இருக்கா, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, புரியலையே. மஞ்சு, மஞ்சு,
0: என்னப்பா
3: என்னமா பண்ற?
0: குளிக்க போறேன்பா.

0: அப்புறம் என்னடி கேள்வி?
1: நீ வேண்டான்னு சொன்னா
0: இந்த வீராப்ல ஒண்ணும் குறைச்சல போயிட்டு வா.
2: ஹாய் சிவா, நான் ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஒரு வாரம் ஆகுது, இப்பதான் வழி தெரிஞ்சதா?
3: சாரிடா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆமா, அந்த ஆடிக்காரர் என்ன விஷயமா வந்துட்டு போறாரு?
2: இன்னைக்கு நாட்டுல பெரிய விஷயமே சின்ன வீடுதான். ஆளை பார்த்தா உழைக்க சைஸ் இருக்கான், வருஷத்துக்கு ரெண்டு சின்ன வீடு வச்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் தயாளனியர்.
4: எஸ் சார். எஸ் சார், ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கேன் சார். ஓகே சார்.
2: அங்க பாத்தியா, எனக்கு மாட்டின பெரிய லூஸ் மேல இடத்துல கத்திட்டு இருக்காங்க, மாடு மாதிரி சைலண்டா உட்காந்துருக்கு பாரு.
5: சாப்பாடு ஆயிடுச்சாமா?
0: ஆயிட்டு இருக்குங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க?
5: ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை.
0: பிரச்சனையா? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே.
5: ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஷெட்ல வர பாக்கல பெரியசாமி, அவன் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டான். பொண்ணை பெத்தவங்க நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயல புடிச்சு நாலு அறவிட்டம் பாரு, உண்மையை கக்கிட்டான். இன்னும் ஒரு நாள் விட்டு இருந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பான். இன்னைக்கு நாலு காரை டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த பிரச்சனையினால ஒண்ணுமே முடியல, எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த காதல் கத்திரிக்கைனாலே பெரிய எரிச்சலா. நீ நேத்தையில இருந்து தடுமாறுறதுக்கு காரணம் இதானா? இந்த கத்திரிக்காய் காதல் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? ஏன் என்கிட்ட சொல்லல?
0: சொல்லணும்னுதா.
5: நேரம் கால பாத்துட்டு இருந்தியா?
0: அது இல்லைங்க, அவளோட கிளாஸ்மேட்.
5: யார் அவ?
0: அவ இல்லைங்க, அவ கூட படிக்கிற பொண்கள்ல ஒருத்தி.
5: அப்புறம் நீ பயந்து தொலைற?
0: ஆனா அவ கூட படிக்கிற பொண்ணான்னு சரியா தெரியல, அப்படி இருக்குமோன்னு.
5: ஓஹோ, நீங்களே அப்படி நினைச்சிட்டீங்களா? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை.
0: கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு.
5: இந்த பார் பத்மா, என்ன நடந்ததுன்னு நீ சொல்லல, இப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.
0: இந்த விஷயத்தை சிவா கிட்ட விட்டுடுங்க.
5: சிவா எதுக்கு?
0: தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். இத சிவா கிட்ட சொன்னா அவர் ஏதாவது நல்ல யோசனை சொல்லாமல்ல? ஒருவேளை சிவாவே இந்த லெட்டரை தமாஷ்க்கு எழுதிருக்கலாம்ல? எழுதிருப்பாரோ? ஐயோ,
5: சிவா.
3: பாபாலு
6: வாங்கண்ணா, காஃபி சாப்பிடுறீங்களா?
3: இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வர்றேன். மஞ்ச எப்படி இருக்கா?
5: நல்லா இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரியா?
3: தனியா பேசுற அளவுக்கு அப்ப என்னப்பா முக்கியமான விஷயம்?
5: ஒண்ணுமில்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சு. இந்த லெட்டரை படிச்சு பாரு. எவன் எழுதுனானு தெரியல, டி நகர்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். வீட்டுல ஒரே குழப்பமா இருக்கு.
3: மஞ்சு கேட்டீங்களா?
5: நான் கேட்கல, வீட்டில் கேட்டா.
3: என்ன சொன்னா?
5: என்னத்த சொன்னா? பெரிய சிக்கல்.
3: இது ஒரு சிக்கலான மேட்டர் தான். பொண்ணை பெத்த எல்லா அப்பா அம்மாவுக்கும் வர பிரச்சனை தான். அதுவும் பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துட்டா சொல்லவே வேண்டாம்.
5: அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டு அவனை.
3: அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. பிரச்சனை எங்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். லெட்டர் எழுதுறது யாருன்னு மஞ்சு சொன்னானா?
0: சொல்லல, தெரியாதுன்னு சாதிக்கிறான்.
3: ஒருவேளை அவளுக்கு தெரியாத என்னமோ.
0: லெட்டர் படிச்சீங்கல்ல, அவன் என்ன எழுதிருக்கான்? உன்னை எத்தனையோ முறை கேட்டாகி விட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோன்னு. அதுக்கு என்னங்க அர்த்தம்?
3: நீங்களே சொல்லுங்களேன்.
0: அவன் யாருன்னு இவளுக்கு கண்டிப்பா தெரியும், தெரிஞ்சுகிட்டே சொல்ல மாட்டேங்கிறான்.
3: உண்மைதான், ஆனா இவன் மௌனமா இருந்திருக்காளே. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பத்மா, அவன் தான் இவளை காதலிக்கிறானே தவிர இவ இன்னும் அவன் காதலிக்க ஆரம்பிக்கல. அது நம்மளுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். பட் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க தடுத்து நிறுத்துற சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படியே தடுத்தாலும்

0: அப்பா போயாச்சா? அப்பா கிட்ட சொல்லிட்டியா?
1: சொல்லி இருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்டே.
0: அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகட்டுமா வேண்டாமா?
1: யூனிஃபார்ம் போட்டாச்சு.

0: முடிவு நல்லா இருக்காது. இப்போ ஒரு சின்ன கல் பண்றீங்களா, ஒரு கப் காபி வேணும்.
1: எப்ப வந்த?
0: இப்பதான் வந்தேன்.
2: எங்க, நீங்களும் காபி சாப்பிடுறீங்களா?
1: சிவா, மஞ்சு விஷயமா என்ன பண்ணலாங்கிற?
0: அவ ஸ்கூலுக்கு போறப்போ ஒரு வாரம் அவளை நீ ஃபாலோ பண்ணு. எவனாவது பின்னாடி சுத்தினா என்கிட்ட சொல்லு. என்ன யோசிக்கிறேன்?
1: இல்ல, பெத்த பொண்ணு அப்பனே ஃபாலோ பண்றது மனசு கஷ்டமா இருக்கு.
0: சரி, அதையும் எங்கிட்டயே விட்டுடு. மஞ்சுவோட போட்டோ ஒண்ணு தரையா?
1: போட்டோவா?
0: வாசல்ல கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்க அந்த பொண்ணு கவனி.
3: ரொம்ப சின்ன சிகரங்க சார்.
0: ஏய், ரைட் சைட்ல நிக்கிறதே அந்த பொண்ணு பேரு தான் மஞ்சு. நாளைல இருந்து நீ அவளை தான் ஃபாலோ பண்ற.
3: தேங்க்யூ சார்.
0: அவ யார் கூட பேசினாலும், எவனாவது வந்து அவ கூட பேசினாலும் கவனிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்ற.
3: சார், இங்க இருந்து பார்த்தா சரியா தெரியல, நான் கிட்ட போய் பாக்கட்டுமா?
0: நல்லா பாத்துக்க. அதுக்கு மேலயும் உனக்கு குழப்பம் இருந்தா, நான் எந்த பொண்ணை வண்டியில ஏத்திட்டு போறனோ அவ பேரு தான் மஞ்சு.
4: மஞ்சு, ஏய் வாடி, இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் தானே, சினிமாக்கு போலாம்.
5: I'm sorry, நான் வரல.
4: ஏன், ரமாவோட பாய் ஃப்ரெண்ட் வரானே, அதனாலயா?
5: நீ வேணா போ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
4: ப்ளீஸ் வாடி.
5: அவங்க கூட நீ வேணா போ.
4: அவங்க ஜோடியா வரங்க, நான் என்ன வேடிக்கை பார்க்கவா?
5: நீயும் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ.
4: பாய் ஃப்ரெண்ட் எங்கடி, எவனும் கிடைக்க மாட்டேங்கிறனே. ஒண்ணு சரியா, ஒரு நாளைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட கடனா கூட.
5: என்னது,
4: திருப்பி கொடுத்துடுறமா?
5: என்னடி இது, புதுசா கதை?
4: ஆமா, ஒரு கம்பியோட கதை. அதில் அம்பி ஒருவனின் பங்கு என்ன? விரைவில் வெண்திரையில் பாருங்கள்.
5: ஐயோ, யூ அங்கிள்.
0: மஞ்சு
5: அங்கிள், நீங்களா?
0: உம அடிச்சிட்டு போயிட்டு பயந்துட்டியா?
5: ஹவ் ஆர் யூ அங்கிள்?
0: நீட்.
5: அம்மா, அம்மா, ஒரு 200 ரூபாய் வேணும்.
6: 200 ரூபாவா? எதுக்கு?
5: ஸ்கூல்ல டூர் போறாங்களா, நானும் போகணும்.
6: டூரா? அது ஒண்ணுதான் பாக்கி. இப்ப நடந்துட்டு இருக்கிற கலாட்டாவில உன்னை கண்டிப்பா அனுப்பணும்.
5: அம்மா ப்ளீஸ்மா. அம்மாமா,
6: விளையாடுறியா? நிச்சயமா முடியாது.
5: ஏமா, என் சந்தோஷத்துக்கு எடுக்கிற?
6: உன் சந்தோஷத்தை கெடுக்கலம்மா, மத்தவங்க சந்தேகத்துக்கு நீ ஆளா கூடாதுன்னு. மஞ்சு, எழுந்திரி, எழுந்திரிமா. ஏண்டி இப்படி என்ன படுத்துற? உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டையே வலிக்குது. அப்ப வர நேரமாச்சுமா, எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸ மாத்தி உள்ள வந்து சாப்பிடு.
5: எனக்கு பசிக்கல.
6: உனக்கு பசிக்குமா பசிக்காதான்னு எனக்கு தாண்டி தெரியும்.
5: அது தெரியுதுல்ல? அப்ப நான் தப்பு பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியணும்ல?
6: ஐயோ கடவுளே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மா மஞ்சு, நீ சாப்பிடவே தேவையில்லை, இங்கேயே உட்கார். ஹலோ, நான் பத்மா பேசுறேன்.
0: என்ன பத்மா?
6: நாளைக்கு ஸ்கூல்ல டூர் போறாங்களா, நானும் கூட போயே தீர்வேன்னு மஞ்சு அடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுன்னு புரியல சிவா.
0: நீங்க என் கூட பேசுறது மஞ்சுக்கு தெரியுமா?
6: தெரியாது, அழுதுட்டு இருக்கா.
0: நீங்க அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன்.

0: ஹாய் மஞ்சு.
1: ஓ ஹாய் அங்கிள்.
0: என்ன பிச்சிக்கு வந்தீங்களா?
1: யா
0: வீட்டுக்கு தானே?
1: ஆமா.
2: ஹலோ சார்.
0: ஹலோ.
2: இங்க ஸ்கூல் பக்கமே காணோம்.
0: மஞ்சு தான் இப்பதான் நல்லா படிக்கிறாளே. அதான்.
2: அப்படியா?
1: Can I go with my uncle?
2: Oh sure. Bye.
1: Bye bye. Thank you miss.
0: Get in.
1: ஏய் எங்கடி போற?
2: அங்கிள் கூட போற.
1: ஆள் வயசானவரா இருந்தாலும் டக்கர் தூள்டி. ஏய் பாத்து நடந்துக்கோ.
3: இந்த மாதிரி பிக்னிக் வரவே வரவே மாட்டேங்குது.

0: அங்கிள், நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே?
1: தப்பாவா? என்ன விஷயம்?
0: என்ன ஃபாலோ பண்ணித்தானே வந்தீங்க?
1: உன்னையா? நோனோ, கடைசியா உங்க பேசிச்சே அந்த பொண்ணு பிகர் எப்படி டக்கர்ல?
0: அங்கிள், பி சீரியஸ்
1: பின்ன. நான் உன்ன ஃபாலோ பண்ணும்?
0: எனக்கு தெரியும், நடிக்காதீங்க. ஸ்கூல் பிக்னிக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் யார்கிட்டயோ போன்ல பேசினாங்க. அப்புறம் தான் சரி போயிட்டு வான்னு பெர்மிஷன் தந்தாங்க. அப்பவே நினைச்சேன் அது நீங்களா தான் இருக்கும்னு. எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க.
1: எல்லாருனா?
0: அப்பா, அம்மா, ஏ நீங்க கூடதா?
1: மஞ்சு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் வெறும் அங்கிளா மட்டும் உங்கள பழகல, ஒரு ஃப்ரெண்டாவும் பழகிறேன். என்னை விட உன் மேல அதிக அக்கறை உள்ளவங்க யார் இருக்க முடியும்? அதனாலதான் உங்க அம்மா சொல்றாங்க நான் செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை கெடுத்துட்டேன்னா. இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சரி, அது போகட்டும். காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வயசுல காதலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. இறங்கி வா. இந்த காலத்துல 16 வயசு தாண்டின ஒரு பையனோ பொண்ணோ காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் அதனால ஏற்பட உறவை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. இப்ப வர சினிமா ஒன்னே போதும், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருது. காதலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க இல்ல? ஏன்னா எப்பவுமே நீங்க குழந்தையா தான் இருக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு 16 வயசு ஆனாலும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. காதல் தப்பான விஷயமே இல்லம்மா, அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த வயசுல ஏற்பட முக்காவாசி பிரச்சனை இல்லாமலே போயிடும்.
0: அப்ப இந்த வயசுல காதலிக்கிறது தப்பில்லன்னு சொல்றீங்களா?
1: ஆஹா, காதல் தப்பில்லன்னு தாமா சொன்னேன். ஆனா இந்த வயசுல காதலிக்கலாமா வேண்டாமான்னு நான் என்ன சொல்லலையே.
0: இந்த வயசுல காதலிக்காம 60 வயசுல காதலிக்கலாமா?
1: 60 வயசு என்னம்மா, 100 வயசுல கூட காதலிக்கலாம். சொல்ல போனா 100 வயசு காதல்ல மனசை பத்தின எண்ணம் தான் அதிகமா இருக்குமே தவிர உடம்பு மேல உள்ள காமம் ரொம்ப கம்மியா இருக்கும்.
0: உடலா?
1: அன்பு வேற, காமம் வேற, ரெண்டும் சேர்ந்ததுதான் காதல். காதல்ல அன்பு எத்தனை பர்சன்ட் இருக்கு, காமம் எத்தனை பர்சன்ட் இருக்குங்கிறத வச்சுதான் அந்த காதல் எந்த அளவு புனிதமானதுன்னு சொல்ல முடியும். உனக்கு தங்கத்துக்கும் அதுல செய்யற நகைக்கும் வித்தியாசம் தெரியுமா?
0: தெரியும். தங்கத்துல செம்ப சேர்த்துதான் நகை செய்யணும்.
1: நகையில தங்கமும் இருக்கு, செம்பும் இருக்கு. அதே மாதிரி காதல்ல அன்பும் இருக்கு, காமமும் இருக்கு. நகையில தங்கம் அதிகமா இருந்தா ஒரிஜினல் நகைன்னு சொல்றோம், செம்பு அதிகமா இருந்தா கவரிங் நகைன்னு சொல்றோம். அதே மாதிரி காதல்ல அன்பு அதிகமா இருந்தா அது புனிதமான காதல், காமம் அதிகமா இருந்தா அது வேற வகையாத்தான் இருக்கும். காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் உன்ன மாதிரி படிக்கிற பிள்ளைங்க பாத மாதிரி பழகா போயிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல நீயும் வந்துடக்கூடாதுங்கிறதான் என்னோட கவலை.

0: அங்கிள், நான் இன்னும் யாரையும் லவ் பண்ணல. டோன்ட் வரியா.
1: அப்போ அந்த லவ் லெட்டர் எழுதின பையனை நான் கண்டுபிடிக்கிறதுல உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே?
2: வாங்க சிவா.
1: எங்கயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு.
2: பரவாயில்ல, நீங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க?
1: ஒண்ணு வேண்டாம். ஆமா, நீங்க மயிலாப்பூர் வீட்டுல குடியிருந்தப்போ பக்கத்து உள்ள ரவின்னு ஒரு பையன் இருந்தானே, அவன் இப்ப எல்லாம் இங்க வரதுண்டா?
2: எப்பவாவது வருவான், ரொம்ப நல்ல பையன். ஏ அவன் ஏதாவது?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற யாராவது பசங்க இங்க வரதுண்டா? ஏன்னுக்குறீங்க, உட்காருங்க.
2: ரவியோட ஃப்ரெண்ட் மோகன், அப்புறம் வினோத், அவங்களாம் அடிக்கடி வர்றதில்ல.
1: உங்களுக்கு பாஷாவை தெரியுமா?
2: பாஷாவா? கேள்விப்பட்டது இல்லையே. யார் அவன்?
1: மஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன். ஆக அவளுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எவனோ ஒருத்தன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸே கட் பண்ணிடுவோம் பாரு. அதுக்கு பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான்.
2: இப்ப மட்டும் விட்டுடுவோமா?
1: இந்த எச்சரிக்கை உணர்வு முன்னமே இருந்திருக்கணும். எப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே கண்டிச்சிருக்கணும். என்ன பண்றது, நமக்கு புதுமையும் வேணும் பழமையும் வேணும். அந்த காலத்துல பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியே போகாது, பிரச்சனைகளும் வராது. இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க படிக்கவும் செய்யணும், வேலைக்கும் போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இவ எவனையும் காதலிக்கூடாது, எவனும் இவளையும் காதலிக்கூடாது. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோமோ? அப்புறம் கொஞ்சம் பாக்கலாங்களா?
2: வாங்க.
1: தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்கினீங்க?
2: வாங்கலைங்க, யாரோ மஞ்சுக்கு கிஃப்டா கொடுத்தாங்களா.
1: அன்பளிப்பா, யார் கொடுத்தாங்க?
2: யாரோ ஷீலாவோ மாலாவோ கொடுத்தாங்கன்னு சொன்னா.
1: இது வெறும் தாஜ்மஹால் இல்லம்மா, காதல் சின்னம். இத ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கொடுக்கறானா? யோசிக்க வேண்டாமா?
2: அவதான் சொன்னா.
1: உடனே நம்பிட்டீங்க. லெட்டர் எழுதுறது யாருன்னே தெரியலன்னு சொல்றாளே, அதை நம்பிட வேண்டியதானே? குழந்தைகளை நம்ப வேண்டியதுதான். அதுக்காக நம்மள அது முட்டாள் நினைச்சிட கூடாதுல்ல. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட், உலகின் தலை சிறந்த நண்பி, யாராவ?
2: சரியா கவனிக்கல.
1: இத மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் தான். சரி, மஞ்சு வந்தா ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, அவட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் மஞ்சு, அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு?
0: போங்க அங்கிள், உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் யாரையும் காதலிக்கல.
1: தெரியும், ஆனா காதல் உருவாகிற சூழ்நிலையில இப்ப நீ இருக்க. பறவை சிறகடிச்சு பிறக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா, ஆனா பறக்கிற அளவுக்கு அந்த சிறகுகளுக்கு பலம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா பண்றது, காதல் வர வயசுல தான் பப்ளிக் எக்ஸாமும் வருது, அதான் டென்த்து. இந்த ரெண்டுல எதை நம்ம முதல் எடுத்துக்கோங்கிறதான் பிரச்சனையே. என்ன கேட்டா காதல் கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த சுகமும் படிப்பு இருக்க புரியாத புதிர். சுகம் வேணும்னா படிப்பை தியாகம் பண்ணணும், படிப்பு வேணும்னா சுகத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். ஆரம்பத்துல படிப்பு சுகத்துக்கு கரைஞ்சதா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த படிப்பு தான் பிற்காலத்துல நிரந்தர சுகத்துக்கு வழிவகுக்கும். இதை நான் சொல்லலம்மா, தர்மசாஸ்திரமே சொல்லுது. இப்ப எல்லாம் ஒரு பொண்ணு சமுதாயத்தை தனியாவே சந்திக்க வேண்டி இருக்குமா? புள்ள குட்டியில கவனிச்சுக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு நேரம் இல்ல, ஆதரவா இருக்கு தாத்தா பாட்டின்னு நமக்கு கூட்டு குடும்பமும் இல்ல. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சுமா? மணந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவிங்கிறது அந்த காலம், கிடைச்சா மாதவி இல்லைன்னா மல்லிகாங்கிறது இந்த காலம். வரதட்சணை கொடுமையால கல்யாணமாகாத பொண்ணுங்க ஒரு பக்கம், கல்யாணமாயி நிம்மதியா வாழ முடியாத பொண்ணுங்க இன்னொரு பக்கம். இதெல்லாம் சரியா இருந்தாலும் விதிவசத்தால புருஷனை இழந்து தனிமரமா நிக்கிற பொண்ணுங்க இன்னொரு பக்கம். புருஷனுக்கு அப்புறம் பிள்ளைங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சுமா? இந்த சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா?
3: அந்த லெட்டர்ல இருந்து யாருன்னு இப்பவாது சொல்லிடும் மஞ்சு. சொல்லிடுறா.
0: அது வந்து அவனா இருக்குமோன்னு நினைக்கிறேன்.
4: என்னடி இந்த பொறுக்கி கிட்ட பம்பு, பாடி இந்த பக்கம். என்னடா
5: ஆத்தா, உன்னதான் நான் லவ் பண்றேன்.
0: என்னையா?
5: ஐயோ,
1: அவன் பேரு
0: தெரியாது.
1: சரி வா. ஹலோ, சொல்லு பாலு. கண்டுபிடிச்சிட்டியா?

0: பாப்பா.
1: எங்க அவன்?
0: பா சொல்ற.
1: எப்படி கண்டுபிடிச்ச?
0: மஞ்சு பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா, நம்ம ஆளுங்க அமைக்கிட்டாங்க.
1: ஓ ஆளுங்களா?
0: அவர் பின்னாடி யார் சுத்திட்டு இருக்கான்னு கவனிக்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருந்தல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான்.
1: நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இவனா?
0: இவனை உனக்கு தெரியுமா?
1: இவன் என்னடா பண்ண?
0: அட ஒண்ணும் இல்லப்பா, ரெண்டு தட்டு தட்டுனா மயக்கம் ஆயிட்டான்.
1: சீக்கிரம் அவுத்து விட்டு மயக்கம் தெளிவை.
0: என்ன அவுத்து விடுற? என்ன சிவா, ஏன் கோச்சுக்கிற? யார் இவ?
1: இவ ஏன் பியூனுப்பா? மஞ்சள் கண்காணிக்க நான் இவன் அனுப்புறேன், உன் ஆத்துல அனுப்பி நீ குட்டை குழப்பிருக்க.
0: அவன் முழிக்கிற முடிய பார்த்தா இவனதா இருக்குமோன்னு.
1: சரியான அவசர கொடுக்க, அதுக்குள்ள எதுக்கு இந்த தடி பசங்க அனுப்பி வச்ச?
0: சாரி சிவா.
1: உன்ன சாரி சொல்லிடு. உண்மையிலேயே லவ் லெட்டர் எழுதின பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா கூட இப்படி தான் சித்த வர போல இருக்கு. நீ பலாத்கார செய்யறா இருந்தா நான் ஏன் தரையணும்?
0: ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்கு போய் என்ன கத்துற?
1: உன்ன இப்படி எகிரிடு.
2: முதலாளி முதலாளி முதலாளி முதலாளி, இத பேச எடுத்துட்டாங்க, நான் இப்ப உயிரோட இருக்கடா.
1: ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
2: மறுபடியும் அடிக்கிறதியா?
1: யாராவன் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏழு சொல்ல வேண்டிதானே?
2: சொல்லி இருப்ப, உங்களையும் பேச்சு எடுத்துட்டானுங்களா?
1: மூடாவாயே.
2: எப்படி மூடுறது முதலாளி? அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் தர்மடி வாங்குற உத்தியோகனுக்கு வேணாம்.
0: என்னப்பா அது, வானத்தை பார்த்து யோசனை பண்ற?
1: எனக்கு எங்க வைத்தியம் பார்க்கலாம் தான். இல்ல, இந்த சம்பவத்தை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் யோசிக்கிறேன். முதல்ல கட்டி போடுங்க.
2: ஐயோ
1: மஞ்சு, என்ன ஃபாலோ பண்ணு. நல்லா பாரு, தெரியல? இனிமேல நடிக்கிற வேலை வச்சுக்காத.
3: நடிக்கிறனா
1: மஞ்சு? அன்னைக்கு நீ அடிச்சது இவனை தானே?
3: இல்ல அங்கிள்,
1: நான் தான் அவன் இவனே ஒத்துக்கிட்டானே.
3: இல்ல அங்கிள், அவன் போய் சொல்றான்.
1: சொல்றான் பாத்தியா? அடிபட்டது மட்டும் இல்ல, லெட்டர் நான் தானே ஒத்துக்கிறான்.
4: நிறைய லெட்டர் எழுதிருக்கேன், ஒண்ணுதான் கிடைச்சிருக்கோம், மத்ததெல்லாம் போஸ்ட்மேன் உருவிட்டான். இல்ல சார்.
3: ஏய், என்ன பார்த்து சொல்லு. இல்ல அங்கிள், அவ
1: இவன் இல்லன்னா அந்த லெட்டர்ல இருந்து யாரு?
3: தெரியாது அங்கிள்.
1: அப்ப இவனை காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்ற?
3: அப்பாதான் மோசம், நீங்க அதை விட மோசம். எல்லாம் ஒரே ரவுடி கூட்டம்.
0: என்னப்பா சிவா, என்னமோ பெருசா பிளான் போட்டியே, என்ன ஆச்சு? எனக்கு அப்பவே தெரியுது சரியா வராதுன்னு. என் பாணியில அவ கணத்துல நான் அற கொடுத்துருந்தே என்ன உண்மையை கக்கிருப்பா? அதை விட்டுட்டு பெருசா பிளான் போட்டானா? பிளான் போட
1: மஞ்சு வந்தாளா?
5: இல்லையே, உங்களை பார்க்கத்தானே வந்தா. ஏ என்னாச்சு சிவா?
1: ஹலோ சுகன்யா, மஞ்சு அங்க வந்தாளா?
5: இங்க வரலையே.

0: அங்கிள், நான் யாரையும் லவ் பண்ணல, லவ் பண்ணல அங்கிள்.
1: எனக்கு தெரியும் அஞ்சு, டோன்ட் கிரை.
0: நீங்க நீங்க கூட என்ன நம்பல.
1: இல்லம்மா, உங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு நாடகம்
0: ஆடினேன். அங்கிள், என்ன நடந்தது நான் சொல்லிடுறேன்.
1: அதுக்கு ஒண்ணு அவசரம் இல்லம்மா, வா போலாம்.
0: இல்ல, நான் சொல்லணும்.
1: சரி சொல்லு.
0: ஒரு நாள்
2: யாரு, என்ன வேணும்?
3: கேசட்.
2: கேசட்
3: நேத்து கொடுத்தது
2: அம்மா. இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்க.
3: மேடம்,
2: என்ன வேணும்?
3: அந்த கேசட்.
2: அத சொன்னல்ல.
3: இல்ல மேடம்.

0: புது கேசட் டிமாண்ட் அதிகம் அதான்.
1: ஐயோ சொன்ன புரியாதே, உன் அழகான கேசட் விசிஆர்ல மாட்டிக்கிச்சு, யாராவது மெக்கானிக் வந்துதான் எடுக்கணும், நாளைக்கு வா.
0: நானே எடுத்துக்கிறேங்க, எனக்கு மெக்கானிசம் தெரியும்.
1: ரொம்ப சந்தோஷம், பணம் மிச்சம், வா.
0: ஸ்க்ரூ டிரைவர் இருக்குமா? ஸ்க்ரூ டிரைவர்
1: இருக்கா பாக்குறேன்.

0: நல்லா இருக்குமா? கேட்டது காதுல விழுல?
1: காயம் ஒன்றும் பெருசு இல்லையே.
0: இங்க நிக்கிறதுல இருந்து தெரியல,
1: நான் பயந்தே போயிட்டேங்க. அது இல்ல அந்த கம்பி, சிரிக்கிறீங்க? எனக்கு கார்டு.
2: ஏய் என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு வேகமா போகுது? சில்மிஷ் ஏதா பண்ணியா?
1: சீச்சி.
0: ஏய் காமு, ஏய் உங்க அப்பா விட்டுறோடா.

0: ஒழுங்கா இனிமே பார்த்து போ.
1: எனங்க எனங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப மோசங்க.
0: யாரு?
1: நேம் தெரியாது. அன்னைக்கு சைக்கிள் வரும்போது கிழத்தள்ளாங்களே அவங்கதான். நீங்க அதை விட ரொம்ப மோசங்க. அதையெல்லாம் போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு.
0: எதையெல்லாம்?
1: அந்த கம்பி.
0: நிறுத்து. ஏதோ ஒரு சம்பவம் சர்ச்சையில நடந்து போச்சு. அதையும் சாக்கா வச்சு நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. செக்ஸா பேச இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ். போய் வேலை பாரியா. போ.
1: எங்க அந்த ஸ்க்ரூ டிரைவர்?
0: அப்புறம் வாயா, அப்புறம் வாயா, அப்புறம் வாயா, அப்புறம் வாயா.

0: ஹலோ,
1: யாரு? பத்மாவா? நான் சிவா பேசுறேம்மா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: வீட்டுல இருந்து தான் பேசுறேன். மஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன், அவ இப்ப எங்க கூட இருக்கா?
0: என்ன ஆச்சு?
1: அது அப்புறமா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லெட்டர் பையனை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: யார் அது?
1: வேற யாரும் இல்ல, வீடியோ கூட ராஜா தான்.
0: வீடியோ கூட ராஜாவா?
1: இந்த விஷயத்த உங்க வீட்டுக்காரன் பாலகிட்ட சொல்லிடாதீங்க.
0: இல்ல, நான் சொல்லல.
1: சரியான முரணை ஒண்ணு கிட கொண்டு பண்ணி தொலைச்சிடுவான்.

0: நில்லுங்க, நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல.
1: உனக்கு பிடிச்சதா செய்யணுங்கிற விஷயம் இல்ல இது, நகரு.
0: இருங்க, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க செய்யறது நல்லா இல்ல.
1: ஆமா, நம்ம வீட்டுல எல்லாம் நல்ல விஷயம் நடக்குது, அதான் நான் நல்லா செய்ய போறேன்.
0: என்ன செய்ய போறீங்க?
1: செய்யறத முன்கூட்டியே சொல்ற பழக்கம் இல்ல எனக்கு.
0: வேண்டாங்க, இது ரவுடிங்க வேலை, இது உங்களுக்கு லாய்க்கு இல்ல.
1: பைத்தியம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ரவுடித்தனம் இருக்கத்தான்.

0: சந்தர்ப்பம் இல்லாதனால வெளியில தெரியல. இப்ப எனக்கு சந்தர்ப்பம் வந்துருச்சு.
1: முடியாது, நான் உங்களை விட மாட்டேன்.
0: பத்மா, நம்ம பொண்ணோட எதிர்காலம் என்ன தடுக்காத?
1: இல்ல, அந்த பையனோட எதிர்காலத்தை நீங்க நாசமாக்க பாக்குறீங்க.
0: அவனோட அழிவுலதான் நம்ம பொண்ணுடைய எதிர்காலமே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண
1: முடியும்? வேண்டாங்க பிளீஸ், எல்லாமே சிவா கவனிச்சுக்குவாரு.
0: யாருன்னு கண்டுபிடிக்கிறதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப என் பங்கு ஆரம்பம் ஆயிடுச்சு.
1: வேண்டாங்க பிளீஸ், என் பேச்ச கேளுங்க. வேண்டாங்க,
0: போ அந்த பக்கம்.
1: ஐயோ என்னங்க, அம்மா என்னமா ஆச்சு?
2: என்ன ஆச்சா? போடுவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலன்னு சொல்லுவாங்க. இப்ப உன்னால நடக்க போது அழிவு வேலை.
1: ஹலோ ஹலோ, யாரு சுகன்யாவா? கொஞ்சம் சீக்கிரமா சிவா கூப்பிடுறேன். எங்க பேர் பாரு? ஆமா சுகன்யா, மஞ்சுவோட அப்பா அந்த பையனை அடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிட்டாரு. இதை நீ எப்படியாவது சிவா கிட்ட சொல்லிடு. சரியா, நான் இப்ப அங்க வந்துடுறேன்.
3: செஞ்சிட்டு இதுவே ஒரு தொல்லையா? பாடி நீ எப்படி போறேன்னு பாக்குறேன்.

0: சுகன்யா. என்னாச்சு, சிவா கடிச்சிட்டாரா?
1: இல்ல நீ, இன்னொரு கிடைக்கல.
2: ராஜா எங்கடா? யாரு ராஜாவை? தெரியாது.
3: தெரியாது.
0: ஆபீஸ்ல ட்ரை பண்ணியா?
1: அங்கேயும் கேட்டுட்டேன்.
0: வேற எங்க போயிருப்பாரு?
4: காலேஜில் இருந்த காதல் இப்ப பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துடுச்சு. ஏன் இப்ப வர சினிமாவில பள்ளிக்கூடத்து பசங்க லவ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க? இது மஞ்சுவோட கதை மட்டும் இல்ல, பொண்ண பெத்தவங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் நடக்கிற விஷயம். இத பத்தி நீ என்ன நினைக்கிறதா?
5: இது வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்து பிரச்சனையும் இதுதான். பொண்ணுங்க சொந்த கால நிக்கணும்னா அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். நீ சொல்ற இது உனக்கு புரியுது, எனக்கு புரியுது. காதலிக்கிறது இது வயசு இல்லன்னு அந்த மஞ்சுக்கு புரியலையே.

0: என்னடா மஞ்சு விழு வேகமா போறான்,
1: வா உள்ள போய் கேக்கலாம்.
0: என்ன யோசிக்கிற பையன் யாருன்னு காட்டு. ரெண்டு தட்டு தட்டு சரியா போயிடுது.
2: அடிச்சு உதச்சு காதல்களை பிரிக்க முடியும்னா அம்பிகாபதி அமராவதி காதல் தான் கடைசியா இருந்திருக்கும்.
3: யாரு
2: ராஜா இருக்கானா பாட்டி?
3: என் பேரனா? வீட்டுக்கு போறேன்னு போனா. நீ யாருப்பா?
2: எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பயல நேர்ல வரவழைச்சு பேசி பார்த்த என்ன?
0: என்னன்னு பேசுவ? அப்பா இந்த பொண்ணை விட்டுடு, இந்த பொண்ணை செட்டப் பண்ணிக்கன்னு சொல்லுவியா? அட ஏன்ப்பா நீ வேற
2: புரியாம பேசுறப்பா. மஞ்சு அவனை காதலிக்கவே இல்ல, இந்த பயதான் அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்க மனசு கெடுக்காதுன்னு வான் பண்ணலாம்ல.
0: இதை அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா?
2: புரியாட்டா நீதான் இருக்கவே இருக்கியா? உன் நட்டியாச்சு அவன் முட்டியாச்சு.
0: இது சொன்னியே கரெக்ட்.
2: கம் இருக்கு, ஒரு போன் பண்ணிக்கிறேன்.
0: ரைட்.

0: யாரு? அக்கவுண்டண்டா? நான் சிவா பேசுறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போறேன், வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னவா?
1: யாரு மணி?
2: ராஜா, ராஜா எங்க?
1: வீட்டுக்கு போயிருக்கான். வீட்
3: பாட்டி, ராஜா எங்க?
1: தெரியலையே, வீட்டுக்கு போறேன். நாங்க
3: எங்க போயிருக்கோம் தெரியுமா? பீச்ல.
1: தெரியாது. என்னப்பா, என்னாச்சு?
3: சீக்கிரம் வாடா.
1: என்னப்பா, ஐயோ, என்னென்னமா நடக்குது? யாராரோ வந்துட்டு போறாங்களா? என் பேர
0: ஏதோ விரிவு நடக்குது. என் வயசன் கூட பேசணும்னு சொன்னானா? இப்ப வீட்டு நம்பர் எங்கேஜா இருக்கு.
3: பக்கத்து போனுக்கு ட்ரை பண்ண.
0: வெரி குட் ஐடியா.

0: ராஜா, ஏன் டல்லா இருக்க? அந்த மஞ்சு விஷயம் தானே? பதில் எதுவும் வரலையா?
1: பதில் வரலன்னா பரவாயில்லடா, அவளை பார்க்க கூட முடியல.
0: விடுடா, அவ உண்மையிலே உன காதலிச்சிருந்தா இந்நேரம் பதில் வந்திருக்கும். அவளை மறந்துரு. விடுடா, நான் சொல்றேன், உனக்கு நல்ல காலம் தேடி வரும். நல்ல காலமா? இத வந்துருச்சுடா படவ ராஸ்கோல். நீ எப்படி இங்க வந்த? உழைச்சு மூணு எல்லாம் விடல, அதுக்குள்ள காதல?
1: காதலிக்கிறது தப்பா சார்?
0: காதல காதலிக்கிற வயசாடாது.
1: காதலுக்கு வயசு எது சார்?
0: டேய் விட்டா, எல்கேஜி பசங்களை கூட காதலிக்க சொல்லுவ போல் இருக்க.

0: என்ன சிவா, உன் ஃப்ரெண்ட் என்ன இவ்வளவு மோசமா இருக்காரு?
1: என்ன பண்றது, வயசாது தவிர பாலுக்கு மட்டும்தானே குறையவே இல்லை.
0: சில கேசுங்களா அப்படிதான். சரி சரி, முதல்ல இந்த பொண்ணை கூட நீ வீட்டுக்கு போ, இவரை கூட நான் ஸ்டேஷன் போறேன்.
1: டேய்,
0: வேணும்னா ஸ்டேஷன்ல வந்து அப்புறம் கையெழுத்து போட்டு
2: கூட்டிட்டு போ. ராஜா எப்படிடா இருக்க?
3: பரவாயில்லடா, சமயத்துல வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க்ஸ் இப்ப சொல்லாதடா, கடைசியில மொத்தமா சொல்றா. என்னடா பாக்குற, அந்த பணக்கார நாயோட திமுற அடைக்கின பிறகு தேங்க்ஸ் சொல்றா?
3: டேய், என்னடா பண்ண போறீங்க?
2: பொண்ணு அந்த பொண்ணியும் சேர்த்து வைக்க போறேன்டா.
3: அது முடியுமாடா?
2: ஏன்டா முடியாது, பொண்ணு நம்ம பக்கம்டா. இன்னைக்கு ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓட போறீங்க.
3: மஞ்சுவா சொன்னா?
2: இல்லடா, நாங்க சொல்றோம்.
3: சி போங்கடா, அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையானே தெரியல.
2: அன்னைக்கு அவனை காப்பாத்த ஓடி வந்தாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவ உன காதலிக்கிறா. இன்னைக்கு ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் ஓடி போக தான் போறீங்க, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். என்னடா

0: பாண்டி, நான் மஞ்சுவோட ஃப்ரெண்டு, பார்க்கணும்.
1: மேலே இருக்கா, போய் பாருமா.
0: ஏய் மஞ்சு, மஞ்சு, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா ராஜாவை நல்லா அடிச்சிட்டாங்களாமே.
1: உனக்கு யார் சொன்னது?
0: ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்க தான் என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க.
1: எதுக்கு?
0: ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முடிவோட தான் இருக்காங்க.
1: முடிவா?
0: ஆமா, நீ சம்மதிச்சா ராஜாவையும் ஒன்னையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆமா மஞ்சு, நீ ராஜா உண்மையிலே காதலிக்கிறேன்னா அவனோட எங்கேயாவது ஓடிதான் போகணும்.
1: ஓடி போறதா?
0: ஓடி போகாம எந்த அப்பண்டி தான் பொண்ணோட காதல வாழ்த்தி அனுப்பி வச்சிருக்கான்?
1: இல்ல, நீ சொல்றது நல்லது இல்ல
0: மஞ்சு. நீ அவனை காதலிக்கிறது உண்மைனா ஓடி போறது ஒண்ணுதான் வழி.
1: இல்ல காமு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
0: என்னடி சொல்ற?
1: நான் அவனை லவ் பண்ணவே இல்ல.
0: அப்புறம் ஏன் அவனை காப்பாத்த நடுராத்திரில ஓடுன?
1: காப்பாத்த போனா காதலிக்கிறேன்னு அர்த்தமா?
0: அப்ப அவன் லெட்டர் எழுதுனல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே.
1: வீணா பிரச்சனை வரும்னு தான் அதை நான் சொல்லல.
0: வீணா பிரச்சனை வேண்டாம், நீ அவங்கிட்டே சொல்லிட வேண்டியதானே. அவன் வேற ஆள பாத்துக்க மாட்டான். சொல்லடி, அவனை எப்பாவது பாக்கணும் போல தோணுச்சா? அவன் உன்கிட்ட பேசினா சந்தோஷமா இருந்துச்சா?
1: இல்ல. ஆனா
0: அவனை பார்த்தா பிடிக்கும், பேசினா பிடிக்கும், ஆனா நீ அவனை காதலிக்கல. என்னடி கதை விடுற? காதலுக்கு புதுசா இலக்கணம் சொல்றியா? இங்க பாரு மஞ்சு, நானும் உன கவனிச்சுட்டே தான் வரேன். நீ அவனை உள்ளுக்குள்ளே காதலிக்கிற, ஆனா உனக்கு பயம். என்னடி தயங்குற?
1: ஒண்ணும் இல்ல, இது காதலிக்கிற வயசு இல்ல.
0: இது வயசு இல்லன்னு யாடி சொன்னது? அந்த காலத்துல 13 வயசுலயே கல்யாணம் பண்ணி அடுத்த 9வது மாசமே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்ப உனக்கு வயசு 16. இந்த வயசுல வர காதல் தான் உண்மையானது. அதான் ஜாதி மதம் அது இதுன்னு பாக்காது. 20-25 வயசுனா பாதுகாப்புங்கிற பயம் வந்துடும். அப்ப இவன் வசதியானவனா நம்மளை வச்சு காப்பாத்துவனான்னு பாக்க தோணும். ஒருத்தன் உன்ன உண்மையிலே காதலிக்கிறான்னா பட்டினி போட்டு சாகடிக்க மாட்டான். ஏ, நீ கொஞ்சம் வசதியானவ தானே? ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஓ அந்தஸ்து அவனுக்கும் வந்துடாதா? அவங்களே ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வராமலே போயிடும். அப்ப இவங்க பாத்துட்டு சும்மா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? அதை இப்பவே செஞ்சிட வேண்டியதானே? உனக்கும் நல்லது, அவனுக்கும் சந்தோஷம். அப்படி ஒண்ணு செய்ய மாட்டாங்களே. நாமளா ஒரு பையனை பார்த்தா அவன் ஏழை, அவன் உன்ன வச்சு காப்பாத்த மாட்டான்னு ஒரே ஒப்பாரி வச்சு தொலைப்பாங்க. மஞ்சு, நீ ஓடி போறதுதான் நல்லது.
1: அப்பா அம்மா?
0: நீங்க அப்பா அம்மானா?

0: எல்லாம் சரியாயிடும். கிளம்பு. பாரு மஞ்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஆட்டோல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ற?
1: எனக்கு பயமா இருக்கு.
0: அது விதிடி. பாரு, எனக்கு பயமே இல்ல. என்ன எவனும் காதலிக்க மாட்டேங்கிறான். ஆனா ஒன்னா ஒருத்த காதலிக்கிறானே. ஐயோ, ஏய், ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பு.

Your attention please. Single day pass passengers will leave shortly from platform number 3. பயணிகளின் கவனத்திற்கு, செங்கோட்டை வரை செல்லும் பேசஞ்சர் இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இலிருந்து

0: இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. தாலி கட்டினவனும் லாரி ஆக்சிடென்ட்ல 6 மாசத்துல செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு ஆனால் அதையா தனி மரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பாத்தியா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கதியே?
1: சின்ன வயசுல செருகடிக்க ஆசைப்பட்டுச்சு, செருகிற பலம் இல்லை விழுந்துச்சு.
2: பறவை சிறகடிச்சு பறக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா. ஆனா பறக்கிற அளவுக்கு அந்த சிறகுகளுக்கு பலருக்கானு தெரிஞ்சு பலருக்கானு தெரிஞ்சு அந்த சிறகுகளுக்கு பலருக்கானு தெரிஞ்சு அந்த சிறகுகளுக்கு பலருக்கானு தெரிஞ்சு

நேயர்கள் இதுவரை கேட்டது யாதவ் பிலிம் சாரின் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒலிசித்திரம். கதை கீதா, நடிப்பு சிவகுமார், விஜயகுமார், மஞ்சுளா விஜயகுமார், ஜீனத், மந்தாகினி மற்றும் பலர்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம். ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலை பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் அன்பான அழகான மாலை வணக்கம். 4:01 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். எஸ் இன்னைக்கும் இசையோடு விளையாடல கலக்கல விளையாட போறோம். நேத்தும் விளையாண்டோம். ஸோ நேத்து மாதிரியே தான், அதாவது பாடல் வரிகள் வந்து நான் சொல்லுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுவீங்க. அதை தொடர்ந்து அந்த பாட்டு சம்பந்தமான சில கேள்விகள் இருக்கும், அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். அண்ட் இன்னொன்று, புது நேயர்கள் பங்கெடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். விளையாண்டவங்களே விளையாடாம இன்னைக்கு கொஞ்சம் புது நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் தயார் நிலையில இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றதையும் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ரெடியா இருக்கீங்களா? சொல்லாமா உங்களுக்கான வரிகளை
1: சொல்லுங்க.
0: நீ தீட்டும் கோலங்கள் என் நெஞ்சம், நான் பாடும் கீதங்கள் உன் வண்ணம், இரண்டு நதிகளும் வரும் இரண்டு கரையிலே வெள்ளங்கள் ஒன்றல்லவா.
1: நல்ல படமா இருக்க, நல்ல பாட்டு. ஏதாவது ஒரு கொழுக்கு கிடைக்குமா?
0: க்ளூவா? இது வந்து 1980 வந்த
1: பாட்டு.
0: நன்றிங்க, நன்றி. சூப்பர், ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் திருவாரூர்ல மாணிக்கம் தலைவர் சார், உங்க அன்பு நேயர், புதிய நேயர்.
0: சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு? இல்லை
2: சொல்லுங்க. நடித்த படமா
0: சார்? யார் யார் சொல்றீங்க?
2: மோகன் நடித்த படமா? பாடல உள்ள பாடல அது?
0: மோகன் இல்லை, ஸ்ரீதேவி நடித்த படம், ரஜினிகாந்த் நடித்த படம்.
2: இன்னொரு முறை சொல்லுங்க சார். அந்த
0: இன்னொரு முறையா
2: சொல்லுங்க சார்.
0: நீ தீட்டும் கோலங்கள் என் நெஞ்சம், நான் பாடும் கீதங்கள் உன் வண்ணம், இரண்டு நதிகளும் வரும் இரண்டு கரையிலே வெள்ளங்கள் ஒன்றல்லவா. இதுதான் வரிகள்.
2: வரிகள் கேட்கறது சிறப்பாருங்க சார். அது அது தொகுப்பு கொண்டு வர முடியல சார் எங்களால. என்ன பதம்? நன்றி சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்
3: சார்.
0: சொல்லுங்க கலா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அவர்
0: நிறைய நடிச்சிருக்காரு, 200 படம் மேல நடிச்சிருக்காரு. நீங்க என்ன ஒவ்வொரு படமா சொல்ல போறீங்களா? ஓகேங்க, ஓகே, பட் பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்துக்கலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால்? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
2: அரவிந்த் பேசுறேன் சார்,
0: திருவான்மியூர்ல இருந்து. அரவிந்த் சொல்லுங்க. அரவிந்த், கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு என்ன படம்?
2: திருவான்மியூர் இல்ல, திருவாரூர்.
0: திருவாரூர், ஓகே. திருவாரூர்ல இருந்து அரவிந்த், கரெக்டா? அந்த உங்க வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நான் பேசுறது மட்டும் தான் எனக்கு கேக்குது.
2: ஆன்சர் தான் கரெக்டான தெரியல,
0: சொல்லுங்க கேப்போம்.
2: 13
0: ஆஹா, தப்பா சொல்றீங்க,
2: தப்பா சொல்றீங்க.
0: ஓகே ஓகே, நன்றி முயற்சி பண்ணதுக்கு. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யாரு? வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
4: இது ஒரு ஜீவன் தான் ஒரு பாடம், அந்த படங்களா?
0: இல்லையே, அந்த படம் இல்லையே.
4: சரி, வாய்ப்பு நன்றி, தெரிஞ்சுக்கிறேன் ஐயா.
0: நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால்?

0: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: சின்னதேவர் கண்டுபிடிங்க.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: படம் வந்து பிரியாவா?
0: ஆஹா, இல்லையே.
1: இந்த மனுஷன் நான் அடிமை இல்லை.
0: ஆஹா, அதுவும் இல்லை.
1: அதுவும் இல்லையா?
0: ஆஹா, இல்லை. ஓகே ஓகே, நன்றி நன்றி. முயற்சி ஜானியா? ஜானி சரியான பதில் தான். என்ன பாட்டு?
1: காத்தே உந்தன் ஜீவம் காணாத உன்னை தேடுறே.
0: அது இல்லையே. ஓகே ஓகே, பட் பரவாயில்ல, படம் கண்டுபிடிச்சிங்களா, சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. ஓகே, அவ்வளோ கஷ்டமாக கொடுத்துட்டேன் போல. ஜானி படம் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு. என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜென்சி குரலில் கண்ணதாசன் வரிகள், இளையராஜா சில. சூப்பரான பாடல் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: Just listen.

0: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்லேருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அட்டாம் பட்டாம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பேரின்பம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு 4:13 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
1: பேரளம்ல இருந்து செந்தில் கண்ணன். ஓகே, சொல்லாமா வரிகள்? வெடலை பொண்ணு நுனிநாக்கு வெத்தலையாலே செவந்திருக்கு, வேப்ப மரத்து கிளிமூக்கு வெத்தலை போட்டா செவந்திருக்கு. என்ன பாட்டு?
2: இன்னொரு
1: வரியா? இடுப்பு சேல இடைவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்கு. தெரிஞ்ச பாட்டு தான், ரொம்ப அடிக்கடி கேக்குற பாட்டு தான். ரீசென்ட் எல்லாம் இல்லைங்க, இது 1993 வந்த படம். வருஷமே
2: சொல்றேன்னா
1: ஒருத்தர் ஒரு க்ளூ தான் ஃபர்ஸ்ட், இதுல நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. நடிகர் மட்டும் சொல்றேன், அர்ஜுன்.
2: அவ்வளவுதான்,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்ன
1: பாட்டு? வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நன்றி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க, யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்

வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, கண்டுபிடிச்சாங்களே. ஸோ நம்ம பாட்டை கேட்டு வந்துருவோம். ஷாகுல் அமித், ஸ்வர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜென்டில்மேன் படத்திலிருந்து உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படின்ற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கேட்டு ஜாலி எல்லாரும் அப்படியே ரசிச்சுட்டு வாங்க. அடுத்து தொடர்ந்து நம்ம விளையாடலாம். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 4:21 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். பாடல் வரிகள் நான் அப்படியே வாசிப்பேனா, அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுவீங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க். ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டாக அடுத்து கெஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போலாம். இப்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: பாபுராஜ் முகமது இக்பால்.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்
0: சார். ஓகே, உங்களுக்கான வரிகள். நான் உன்னை மறந்த செய்தி மறந்து விட்டேன், ஏன் என்று குளிக்கும் போது நினைத்து கொண்டேன். கண்மூடி சாயும் பொழுதிலும் உன் கண்கள் கண் முன்பு தோன்றி மறைவதேன், நன்றிங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் வாழப்பட்டி கூட்ரோட்ல
0: இருந்து
2: கல்பனா பேசுறேன் சார்.
0: செந்தில் குமாரா?
2: ஆமா சார்.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா செந்தில் குமார்?
2: சொல்லுங்க சார்
0: இன்னொரு தடவை. ஓகே, நான் உன்னை மறந்த செய்தி மறந்து விட்டேன், ஏன் என்று குளிக்கும் போது நினைத்து கொண்டேன். கண்மூடி சாயும் பொழுதிலும் உன் கண்கள் கண் முன்பு தோன்றி மறைவதேன், ஏன் ஏன் ஏன் அப்படின்னு அந்த பாட்டு வரும். 2003 வந்த படம். ஆமா, சரி, உங்களுக்காக இன்னொரு க்ளூ கொடுத்துறேன். மாதவன் நடிச்ச படம். ஜேஜேங்களாவா இல்ல ஜேஜே தானா? ஜேஜே படம் தானா? என்ன பாட்டு? சரி, ஓகே, படம் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. சோ வாழ்த்துக்கள், உங்களுக்கு நீங்களே அப்படி கைத்தறிக்கோங்க. இப்போ என்ன பாட்டு அப்படின்றத அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். நன்றி. சூப்பருங்க, சூப்பர். தொடர்ந்து கால் பண்ணுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அமைதியாக அந்த பக்கம் இருப்பவர் யார்? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேச மாட்டீங்களா? வணக்கம்
3: வணக்கம்
0: சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? நான் உன்னை மறந்த செய்தி மறந்து விட்டேன், ஏன் என்று குளிக்கும் போது நினைத்து கொண்டேன். கண்மூடி சாயும் பொழுதிலும் உன் கண்கள் கண் முன்பு தோன்றி மறைவதேன், ஏன் ஏன் ஏன். இதுதான் வரிகள் சொல்லியிருந்தேன். ஜே ஜே படமும் சொல்லியாச்சு. இந்த படத்துல வர ஒரு பாட்டு. அப்படித்தாங்க.
3: என்னாச்சு,
0: கண்டுபிடிக்க முடியலையா? ஆஹா, இப்படி ஆயிடுச்சே. சரிங்க, நன்றி. வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. நன்றிங்க, நன்றி. எஸ் அந்த பாட்டு தான் வந்து நான் கேட்டிருந்தேன். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. ரேஷ்மி குரல்ல வைரமுத்து வரிகள், பரத்வாஜ் இசையில. ஜே ஜே படத்துல இருந்து உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான பாட்டு இந்த நேரத்தை அழகாக்க வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 30 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க, அதோடு சேர்ந்து விளையாண்டுட்டும் இருக்கீங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஆனந்த் சார், கௌதம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஆனந்த், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். 3 மாசம் 4 வாரம் ஆயிடுச்சு வந்து.
1: 4 வாரம் ஆயிடுச்சா? சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. இப்போ
2: முன்னாடி தெரிஞ்சது அந்த பாட்டு, உசிலமட்டு பெண்குட்டி.
1: ஆ, இப்போ இப்போ இருக்கிற பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
2: சொல்லுங்க.
1: ஓகே, இதுவும் ஒரு 2010 வந்தது. நான் உங்களுக்கு முன்னாடியே க்ளூ கொடுத்துறேன்.

0: ஓகேவா?
1: சொல்லுங்க சார்.
0: ஓடும் காலங்கள் உடன் ஓடும் நினைவுகள், வழிமாறும் பயணங்கள் தொடர்கிறதே, இதுதான் வாழ்க்கையா? ஒரு துணைதான் தேவையா? மனம் ஏனோ என்னையே கேட்கிறதே.
1: யார் சார் நடிச்சது?
0: அடுத்து நான் ஆன்சர் நானே சொல்லிட்டுமா?
1: அது தெரியல சார், பம்பளை
0: தெரியலையா? நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினே இந்த பாட்டை பாடினவங்க, இந்த பாட்டு அந்த ஹீரோயினே பாடிப்பாங்க. 2010 வந்த ஒரு படம்.
1: தெரியல சார், வாக்க வாய்ப்பு கொடுத்தது.
0: ஓகேங்க, ஓகே, சூப்பர், நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம். இப்படி கட் பண்ணிட்டு போனா எப்படி? ஸோ இதுதான் வரிகள். அது என்ன பாட்டு அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் முடியலனாலும் படமாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க கெஸ் பண்ண. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: தரங்கம்பாடி தாலுகா கீழ்மாட்டிலிருந்து கருப்பையா பேசுறேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், வாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? ஓடும் காலங்கள் உடன் ஓடும் நினைவுகள், வழிமாறும் பயணங்கள் தொடர்கிறதே, இதுதான் வாழ்க்கையா? ஒரு துணைதான் தேவையா? மனம் ஏனோ என்னையே கேட்கிறதே. 2010 வந்த படம்னு சொல்லிட்டேன். க்ளூ வந்து இந்த படத்துல வர ஹீரோயினே இதை பாடியிருப்பாங்க.
2: பழைய படமா சொல்லுங்க சார்.
0: பழைய படமா? கரெக்டா இந்த படம் வரும்போது நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி இணைப்புல வந்தது. வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா சந்திரசேகர்?
3: ப்ரோ 2010 வந்த படம்னு சொன்னீங்க, அது மாத்திரம் தான் கேட்டேன். அந்த லெட்டர் சொல்லுங்களேன் ப்ரோ.
0: ஓடும் காலங்கள் உடன் ஓடும் நினைவுகள், வழிமாறும் பயணங்கள் தொடர்கிறதே, இதுதான் வாழ்க்கையா? ஒரு துணைதான் தேவையா? மனம் ஏனோ என்னையே கேட்கிறதே.
3: ப்ரோ நீங்க ஒரு ஹீரோயின் தான் இந்த பாட்டு பாடிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல,
0: அவங்க பாடலையே.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: சார் நான் கும்பகோணத்துல இருந்து மாரியம்மாள் பேசுறேன். 70 ரெயின்போ காலனியா?
0: இல்ல இல்ல, 2010 னு சொல்லிட்டு, அதெல்லாம் இன்னும் முன்னாடி, 2004-05 நினைக்கிறது. இது 2010. ஹீரோயின் ரீமாசன், ஹீரோ கார்த்திக். இதுக்கு மேல கார்த்தி தான் நடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்னால ஆன்சர், நீ ஆன்சர் மட்டும் தான் நான் சொல்லணும்.
5: சார் தேங்க்யூ சார்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ரங்கராஜன்
0: சூப்பர் சூப்பர் ரங்கராஜன் சூப்பர். ஓகே ஓகே,
7: ஆண்ட்ரியா பாடின பாட்டு
0: அருமை அருமை, கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். எஸ், இந்த பதில வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 1001 படத்துல இருந்து தான் அந்த பாடல் வரிகள் நான் கேட்டிருந்தேன். மாலை நேரம் அப்படின்ற ஒரு அழகான பாடல் ஆண்ட்ரியா பாடியிருப்பாங்க. செல்வராகவன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாருடைய சில இந்த நேரத்தை, இந்த மாலை நேரத்தை இன்னும் அப்படியே மெருக வைக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான பாடல் 1001 படத்திலிருந்து கேட்டு நினைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நாலு மணி 43 நெருங்கிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் அமுதா ஐநாத்தங்க பேசுறேன்.
1: ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வரிகள் சொல்லமா?
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்றேன், இல்ல மாட்டேன்.
1: ஓகே ஓகே. வண்ண வண்ண முகம் காட்டி, வானவெளின் நிறம் காட்டி, சின்ன சின்ன மழலை பேசி, சித்திரம் போல் மகனேவா, செம்பருத்தி மலர் போலே சொக்க, வெள்ளி மணி போலே கண்ணம் ரெண்டும், மின்ன மின்ன கண்மணியே மடிமேல்வா. இதுதான் வரிகள்.
2: நல்ல பாட்டு.
1: நல்ல பாட்டு தான்.
2: ஆமாங்க சார்.
1: என்ன பாட்டு?
2: 80-90 வந்த சாங் சார் இது.
1: ஆமா, 90ஸ்ல வந்தது. வண்ண வண்ண முகம் காட்டி, வானவெள்ளின் நிறம் காட்டி, சின்ன சின்ன மழலை பேசி, சித்திரம் போல் மகனேவா, செம்பருத்தி மலர் போலே சொக்க, வெள்ளி மணி போலே கண்ணம் ரெண்டும், மின்ன மின்ன கண்மணியே மடிமேல்வா. ஓகே ஓகே ஓகே. நன்றி
2: நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் சித்தசேகர் பேசுறேன் சார்.
1: சூப்பருங்க, சூப்பர். சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
3: செம்பருத்தி பூன்னு அந்த பாட்டு வருதுங்களா? அதுங்களா சார்?
1: ஆஹா, அது இல்லீங்களே.
3: ஆ ஓகே சார், ரொம்ப நன்றி.
1: ஓகேங்க ஓகே. நன்றி நன்றி இணைப்புல வந்தது. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கம், சந்திரகலாவதி.
1: சந்திரகலாவதி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: அம்பத்தூர். அம்பத்தூர்.
1: அம்பத்தூர். கண்டுபிடிச்சிங்களா?
4: என்ன
1: பாட்டு? எப்படி ஆரம்பிக்கும்? அப்படிதான், அந்த
4: பாட்டா?
1: இல்லையே, தப்பா சொல்றீங்களே.
4: அந்த பாட்டு இல்லையா?
1: நான் வேணா நான் ஹீரோ சொல்லிடுறேன். விஜயகாந்த் பாட்டு.
4: விஜயகாந்த் பாட்டா?
1: ஆமா. முயற்சி பண்ணீங்கள, சூப்பர். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: பி எம் சரவணன் பேசுறேன், கும்பகோணத்துல இருந்து சார்.
1: கண்டுபிடிச்சிங்களா என்ன
5: பாட்டுன்னு? பாட்டு சொல்லுங்க சார்.
1: இன்னொரு தடவையா? வண்ண வண்ண முகம் காட்டி, வானவெள்ளின் நிறம் காட்டி, சின்ன சின்ன மழலை பேசி, சித்திரம் போல் மகனேவா.
5: சித்திரம் போலே மகளே வா. கருப்பு நிலா.
1: சூப்பருங்க, சூப்பர். அருமை அருமை, அழகா சொல்லிட்டீங்க.
5: சரிங்க சார்.
1: சூப்பர் சூப்பர். நன்றி.
5: கரெக்ட்
1: கரெக்ட், மறக்கி விட்டீங்க. நன்றி நன்றி. எஸ் அந்த பாட்டு தான். சித்ரா குரல்ல காளிதாசன் வரிகளை, தேவாய சிலை, என் ஆசை மச்சான் படத்திலிருந்து, கருப்பு நிலா கலங்குவதேன் அப்படின்னு

அழகான பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் இந்த தருணத்தை அழகாக்க வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 4:51 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு பாட்டுடைய வரிகள் எடுத்து வச்சிருக்கேன். யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ண போறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருக்கு இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறியா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். ரெடியா இருக்கீங்களா? இதே எனர்ஜியோட அப்படியே பதில் சொல்லிடணும்.
1: அதெல்லாம்
0: அது மட்டும் முடியாதுங்க அப்படின்ட்டீங்களா?
1: 68 ஆயிப்போச்சு. இல்ல
0: ஓகே ஓகே. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நான் ராஜீவ் பாலாஜி பேசுறேன் சார்.
0: வரிகள் சொல்லாமா?
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே. பூச்சிய பார்த்தாலே சிலர் புத்தி மாறி போவாங்க, பூகம்பமே வந்தாலும் அக்கா பூத்தொடுத்து நிப்பாங்க. கொண்டதும் ஒரு குழந்தை, கொடுத்தவனும் ஒரு குழந்தை, தொலையட்டும் கழுதைங்கன்னு தொல்லையெல்லாம் பொறுப்பாங்க.
2: சார் எப்போ வந்து
0: இது? 2008. நன்றி வணக்கம். சோ வணக்கம்.
3: ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி பேசுறேன்
0: சார். கேட்டீங்களா வரிகள்? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கண்டுபிடிச்சிங்களா? இதுவா? இதுல வந்து நான் இன்னொரு க்ளூ, இது அப்பா பொண்ணு பாசத்தை வச்சு வந்த ஒரு படம். இன்னொரு லைன் வேணா சொல்றேன் கேளுங்க. மக மட்டும் உசுரா, மத்ததெல்லாம் இவருக்கு கொசுறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல இந்த லைன் வரும். நன்றிங்க நன்றி நன்றி.
4: அப்பாவும் பிரகாஷ் ராஜும் திரிஷாவும் அப்பா பொண்ணு இருப்பாள் அந்த படமா?
0: அதே படம் தான். அதே படம் தான் வந்துட்டீங்க.
4: அந்த படம் தான். இவ அந்த பேர் வந்து பேர் தான் ஞாபகம் இல்ல.
0: அந்த பாட்டு ஞாபகம் இல்லைன்றீங்க கரெக்டா?
4: பாட்டு ஞாபகம் இல்ல. அந்த படம் நான் பாத்துருக்கேன். ஆனா சுப்பிரமணிய இது என்ன பிரகாஷ் ராஜுக்கு பொண்ணா இருப்பா திரிஷா பொண்ணா இருப்பா?
0: அதே படம் தான். அதே படம் தான்.
4: அந்நியமா பாசமா இருப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர். படம் கரெக்ட்
4: பண்ணிட்டீங்க
0: சொல்லிட்டீங்க. பாட்டு அடுத்த நேரத்தை கேட்போம். நன்றி வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: வணக்கம். பொன்னேரி ஜெகன் இருந்து கலி நம்ம பேசுறோம் சார்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
5: ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு பாட்டு சூப்பரா இருக்காரு. மக இல்ல இவ தேவரோட பொண்ணு செமையா இருக்கும் அந்த பாட்டு.
0: எஸ், ரொம்ப அழகான ஒரு பாட்டு தான்.
5: இந்த வரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாரு வைரமுத்து அவர்கள். அது பாடுனது வந்து இந்தி பாடகர். என்ன பேசுறது?
0: கைலாஷ்கர்.
5: கைலாஷ்கர் சமயம் பாடி இருப்பாரு. அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர். அழகா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. எஸ் நிறைவா வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாரு. 4:55 கடந்து போயிட்டு இருக்கு. கைலாஷ்கர் குரல்ல வித்யாசாகருடைய சில அபியும் நானும் படத்துல இருந்து ஒரே ஒரு ஊரிலே அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா வந்துட்டு இருக்கு. ஐயோ எனக்கு லைன் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. அடுத்த விளையாட்டுல கலந்துக்கலாம். அதனால ஃபீல் பண்ணாதீங்க. இணைப்புல வந்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்கள், ஃபேஸ்புக் மூலமா இணைந்த நேயர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிறைவு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி

தமிழ் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய பிறவியில் நீங்கள் யாராக பிறந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆமாங்க, இந்த மனுஷனுக்கு 7 ஜென்மம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதை பேஸ் பண்ணி நாம் இன்னைக்கு போன பிறவியில் நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் கூட பேசணும்

3 8 9 8 7 1. வெளியூர் நேயர்கள் 0 4 4 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதற்கு முன் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: கரத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது, வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். புந்தொன்ற நிகழ்ச்சி கொள்ளப் போகலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம், அபித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி ஐயா. தலைப்பு சொல்லுங்க ஐயா.
0: போன பிறவில நீங்க யாரா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
1: போன பிறவிலிருந்து நான் இந்த தர்மம் இந்த ஜென்மத்தில் நல்ல நிலைமையில் இருக்கேன். போன பிறவியில் பார்த்தா சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு ஏழையின் மகனாக தான் நான் பிறந்திருப்பேன்.
0: ரொம்ப சூப்பரியா, ரொம்ப நன்றி. வணக்கம் அபித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? சார், நான் வந்து பானு பேசுறேன், ஆவடியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
2: பானு. இல்லங்க சார், ஒரு நிமிஷம் சொல்றீங்களா?
0: போன பிறவில நீங்க என்னவா இல்ல யாரா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
2: போன ஜென்மத்திலயா சார்?
0: ஆமா.
2: கேள்வி நல்லா இருக்கு சார்,
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க,
2: பிறந்திருப்பீங்கன்னு கேக்குறீங்க.
0: ஆமா.
2: அப்படியா, நான் பிறந்தா ஒரு பறவையா பிறந்திருப்பேன் சார்.
0: எதை வச்சு சொல்றீங்க?
2: ஆமாங்க சார், அப்பதான் சுதந்திரமா பறக்க முடியும். சுதந்திரம் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்பெல்லாம்.
0: ரொம்ப சரி, ரொம்ப சரி. அப்ப நீங்க ஒரு சுதந்திரம் விரும்பி, சுதந்திரம் விரும்பினீங்க?
2: ஆமாங்க சார், கண்டிப்பா சார். அப்படிதான் நினைச்சுப்பேன், போன ஜென்மத்துல ஒரு பறவையா பிறந்திருக்கலாமோ அப்படிதான் நினைச்சுப்பேன் சார்.
0: சரிங்கம்மா, சரிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி
2: சார. தேங்க்யூ சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நலமா சார்.
0: நலமா இருக்கேன். தலைப்பு கேட்டீங்களா?
3: நான் போன ஜென்மத்துல ஆதாமா பிறந்திருப்பேன் சார். 6,150 வயசு ஆகுது. இல்லைன்னா கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களை தோற்றுவித்த அப்ராதாம பிறந்திருப்பேன் சார். அவருக்கு 4,220 வயசு ஆகுது.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ கும்பகோணம் சார், மீனாட்சி.
0: மீனாட்சி அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
0: இருக்கேன். தலைப்பு கேட்டிங்களா? சொல்லுங்க, நீங்க என்னவா பிறந்திருப்பீங்க? அப்படிங்களா?
4: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி.

சினிமா பிடிக்கும் கோடம் பாக்கம் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு கண்ணு.

0: பூந்தண்டல் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். தலைப்பு கேட்டீங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.

0: உங்க பேர்
1: என்னம்மா?
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
1: சவுண்ட் லோவா கேக்குது சார்.
0: அப்படிங்களா? இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க, போன பிறவியில நீங்க என்னவா இல்ல யாரா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிங்களா? சீக்கிரமே உங்க கஷ்டம் சந்தோஷமா மாறும். சரிங்களா, நன்றிம்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க சார், நீங்க தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேன். அதாவது நான் வந்து போன பிறவியில பாத்தீங்கன்னா பச்சை கிளியா பிறந்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா? எதனால ஐயா?
2: அதாவது சொன்னத்தையே சொல்லும் கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லுவார்கள்.
0: ஆமா,
2: அதனால அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இருக்குங்க ஐயா.
0: அப்படிங்களா, சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: ஐயா ஐயா ஐயா சார், குட் ஈவினிங் சார். நிலையத்தில் எல்லாரும் எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க யார் பேசுறீங்க?
3: நான் கோமதி மீனா சார், ஊரப்பாக்கம்.
0: தலைப்பு கேட்டிங்களா?
3: எஸ் சார். முற்பெறவையா ப்ரீவியஸ் இயர்ல வந்து என்னவா பிறக்க இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க, அப்படிதானே சார்?
0: அதேதான்.
3: Yes sir, I'm always to be. And I podiki en husband vandu enakku vandu ida parandukku wife parandu na vandu ungalku vandu husband madri irundirukonu appingira madri or asa sir.
0: Edanala ma?
3: Edanala appina adhu or interesting na vandu or something edanala working ungalku kudukonu na vandu ida madri ordering pananum appingira madri or thought adanala sir.
0: Okay ma, information pagirndirathukku romba nandri.
3: Thank you so much sir. Thank you so much.
0: Nandri. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நீங்களும் ஏன் கூட இந்த மாதிரியான தலைப்பில் பேசி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அலைப்பகுதி திரைப்படத்திற்காக அந்த ஒரு அழகான பாடல் கேட்டோம். அரியரன் மற்றும் கிளின்டன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசை. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் போன பிறவியில் நீங்கள் யாராக பிறந்திருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆ, நான் திருவான்மியூர்லேருந்து மீரா பேசுகிறேன் சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார், கேட்டேன். நான் போன ஜென்மால வந்து பசுவா தான் பிறந்திருப்பேன் நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா?
1: எனக்கு பசுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எந்த நேரத்துல அதை நான் பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற பழங்கள்லாம் அதுங்களுக்கு கொண்டு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அடுத்த ஜென்மாலையும் நான் பசுவா தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா. வணக்கம் விவித் பாரதி.

0: எஃப்எம்.
1: வணக்கம் சார், நான் வேப்பம்பாட்டிலேருந்து டேனியல் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: தலைப்பு கேட்டேன் சார், ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே கேட்டுங்க சார். சின்ன வேப்பத்துக்கார கேட்கலேருந்து நேற்று ஒர்க் முடிச்சு போகவே கேட்டுங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நான் என்ன நினைக்கிறேன் சார்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி நிறைய திங்க் பண்ணணும். அடிக்கடிக்கு போன கணக்கு நம்ம என்னவா வந்துருப்போம்ட்டு அப்படி ஒரு ஜென்மத்தை வந்து டிவைஸ் மாதிரி வேணும் தெரிஞ்சுச்சிங்களா, ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். போன ஜென்மத்துல பத்தி எப்படி இருந்து பண்ணீங்க? இந்த ஜென்மத்தை ரொம்ப ஆத்மதிருப்தியா, ஓகே இவ்வளவு ஜாலியா இருந்து போகும்போது போன ஜென்மத்தை நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டேன் சார்.
0: ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது, தன்னைத்தானே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்றது.
1: ஆமா சார்,
0: ரொம்ப நன்றி. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரெட்டு சேர்ந்து ஹயாத் பாஷா ஜெய்பன்னி சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா? விவித் பாரதி நிகழ்ச்சிகளில் இப்போ கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்கலாம்.

0: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனை போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இருவர் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். பூந்தண்டை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம். விபித் பாரதி தமிழ் எஃப்எம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிருந்து ஐயா பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வந்து நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகா பண்ணத்திரு கிராமத்தில்.

0: இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா உங்களோட தொடர்பு கொள்றேன். என் பேர் நாகராஜன்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
0: ஆ கேட்டேங்க ஐயா.
1: சொல்லுங்க, நீங்க என்ன
0: நினைக்கிறீங்க? நான் வந்து சின்ன வயதுல இருந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சிறு போன ஜென்மத்துல வந்து நான் வந்து உம்பளச்சேரி நான் காலை மாடா இருந்திருப்போம் போல இருக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமா, இப்ப வயது 50 ஆகுது, இன்னமும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். உழைச்சாலும் நல்ல நிலையில இருக்கேன்.
1: உழைப்பே உயர்வு அப்படின்றதுக்கு உதாரணமா இருக்கீங்க, சரிங்களா?
0: என்னங்கய்யா?
1: உழைப்பே உயர்வுன்றதுக்கு உதாரணமா இருக்கீங்க நீங்க.
0: ஆமா ஆமா, அததான் நான் மனதார நினைக்கிறேன். ஒரு உம்பளச்சேரி காலை மாடு மாதிரிதான் இருந்திருக்கும் போன ஜென்மத்தில்.
1: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க, லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் சார், தண்டபாணி கோயில் தெருல இருந்து பேசுறேன் சார்.
1: உங்க பேர் ஐயா?
2: பேர் முனிசாமி சார். சார், ரொம்ப நேரம் லைனே கிடைக்கல சார், எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்க சார்?
1: பரவாயில்ல, இப்ப லைன் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க, நீங்க போன பிறவில என்னவா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா சார், நான் போன ஜென்மத்தை வந்து இலங்கையில பறந்து போனேன்னு எனக்கு கவனம் சார். அப்பப்பா இலங்கையை பத்தி கவனம் வருது சார்.
1: அப்படிங்களா?
2: ஆமா, ஆனா இந்த ஜென்மத்தை வந்து இந்தியனா தந்துக்கிறேன் சார்.
1: ஆமா,
2: அடுத்த ஜென்மத்தை வந்து இந்தியனா தரக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தானே
1: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நல்லா நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்
1: நல்லா இருக்கும் சார், இங்கேயும் நல்லா இருக்கணும்னு
2: வேண்டிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்க திருப்பத்தூர்ல தான் சார், முன்ன லைன் கால் இன்னும் ட்ரை பண்ணுங்க சார், கிடைக்கவே மாட்டேங்குது சார்.
1: அப்படிங்களா? கவலைப்படுங்க, இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு லைன் கிடைக்கும், சரிங்களா?
2: ஆமா சார்.
1: ஓகே, நன்றி. மறுபடியும் லைன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், இப்ப கிடைச்ச மாதிரியே.
2: ரொம்ப நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க.
3: ஹலோ,
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர், எங்கேருந்து பேசுறீங்க?
3: என் பேருக்கு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அம்மாச்சிட்டிலிருந்து கோபி கண்மணி பேசுறேன் சார்.
1: ஓகே சார், சொல்லுங்க, நீங்க போன ஜென்மத்தில் என்னதவா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
3: போன ஜென்மத்தில் நான் ஒரு அரசனாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சார்.
1: அப்படிங்களா? எதனால்
3: சார்?
1: எதனால் எதனால் எதனால்
3: அரசன் இதில் தோணுது சார்.
1: அப்படிங்களா? ஒரு உள்ளுணர்வு சொல்லுது ஒரு உள்ளுணர்வு சொல்லுது உங்களுக்கு.
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: நம்ம செஞ்சிருப்போமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது.
1: அப்படிங்களா?
3: பழைய கட்டடத்தெல்லாம் பாக்குது, நம்மளுக்கு கூட இருந்திருப்போமா, நம்ம செஞ்சிருப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார்.
1: ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலை பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: பூத்தண்டல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தொடர்பில் வந்து பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. லைன் கிடைக்காதவங்க, முயற்சி பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. நேரம் 5:56. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த பாடலோடு நான் கிளம்புறேன். இப்போதைக்கு உங்களை நான் மீண்டும் 8 மணிக்கு மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

6:01 நெருங்கிட்டு இருக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல் கல்கி, வரிகளை எஸ் வி வெங்கட்ரமன். இசையில வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்க. வித் பாரதி தமிழ் FM 102.3.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன், நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

உங்கள் குல மகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உங்கள் குல மகளாக

கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்ல கே வி மகாதேவன் இசையில். 6:17 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் இணைந்து பாடின பாடல். எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிந்திருங்க.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பொட்டுகமன் திரைப்படத்திலிருந்து சித்ராஸ், வண்ணலதா, ஜெயஸ்ரீ எல்லாரும் இணைந்து பாடின பாடல். பிரைசுடன் வரிகள எஸ்டி சந்தகுமார் இசை, சாந்தகுமார் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல்

0: கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கி இருக்கோம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம். நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை இருக்கணும்
0: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: வட தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36

0: முதல் 37 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து சின்மயி கார்த்திக் இணைந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார், வரிகளில் வி செல்வகணேஷ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கேட்டு முடித்த பாடல் ரேணிகுண்டா படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர் பாடின பாடல். யுகபாரதி வரிகளில் கணேஷ் ராகவேந்திராவுடைய இசையில.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

6:54 கடந்து போயிட்டுருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பசங்க படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் நரேஷை இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளை ஜேம்ஸ் வசந்தன் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மாஸ்கோவின் காவேரி படத்திலிருந்து கார்த்திக் சுசித்ரா இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை எஸ்தமணி சேல தொடக்க பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

குட்டி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சாகர் சுமங்கலி இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில. 7:12 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஈரம் படத்திலிருந்து ரஞ்சித் பாடின பாடல் விவேகா வரிகளை தமிழன் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுக்கள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்

0: பிரச்சனைகள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவன் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 26 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் களவாணி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல எஸ் எஸ் குமரன் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள புருஷோத்தம் அய்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்துல நல்லவர்களை நிறைய உதவி செய்பவர்களை இவரு தானம் தர்மம் செய்யறவரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு பெருமையோடு சொல்லுவாங்க. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்றால் தன்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவது. தர்மம் என்பது தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்த தேவைப்படுவோருக்கு தெரிவித்து பயனடைய செய்வது. ஆன்மீக தத்துவங்கள், மருத்துவ ரகசியம், வாழ்க்கை அனுபவங்களை பிரதிபலன் பார்க்காமல் சொல்லிக் கொடுப்பதுதான் தர்மம். அதுவும் தேவையறிந்துதான் தரணும். இதுபோல் உங்ககிட்ட இருந்து பெற்ற தர்மத்தை அவர் நல்ல வழியில் பயன்படுத்தினா உங்களுக்கு புண்ணியம் சேரும். இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நமது வாழ்நாளில் செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணிகளை நமது கிராமத்துக்கு, நமது நாட்டுக்கு, நமது மக்களுக்கு செய்யணும். காத்தடி காலம், பருவ மழை காலம், மரங்கள்ல இருந்து பழங்கள் விதைகள் கீழே விடும், உதிரும். வேம்பு, புங்கன் மாதிரியான நாட்டு மரங்களின் விதைகளை சேகரம் செய்து நாற்று உற்பத்தி செய்யலாம். மழை பெய்தவுடன் கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். அதுக்கு இது சரியான தருணம். புருஷோத்தமன் ஐயா, மரம் நமக்கு வரம். மரங்கள் இருந்தால் மழை வரும். மரம் இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நெல் சாகுபடி செய்ய வேண்டிய வயல்களில் பச்சை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதியில் இதை நேரடியாக பார்க்க முடியுது. டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். முழுக்க முழுக்க நெற்பயிரையே நம்பி இருக்கும் மாவட்டம். மேல் பகுதியில் தஞ்சாவூர், கீழ்ப்பகுதியில் நாகப்பட்டினம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டம் வேற எந்த பயிருக்கும் போக முடியாதுன்னு இருந்தது. ஆனா மாவட்ட நிர்வாகம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையம் இவர்கள்லாம் சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளா பயிற்சி எல்லாம் கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் தங்களுடைய நஞ்சை நிலத்துல மல்பரி பயிர் சாகுபடி செய்திருக்கிறாங்க. நெல்லுக்கு தேவைப்படும் தண்ணில நாலுல ஒரு பங்கு இருந்தா போதும் மல்பரி சாகுபடிக்கு. அதுவும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்ளலாம். நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம் வட்டாரங்களில் மல்பரி செடிகளை நட்டிருக்காங்க. இந்த பரப்பு இன்னும் உயரணும். சுமாரா ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை மானிய உதவியும் கிடைக்குது. பட்டு வளர்ச்சித்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் கிடைக்குது. ஒரு விவசாயி 15-20 நாளைக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு முறை மல்பரி செடிகளை நட்டுட்டா 30 வருடங்கள் வரை அந்த நிலத்துல அந்த பயிர் இருக்கும், இருக்கலாம். இது டெல்டா பகுதிக்கு மட்டும் இல்லை, எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்று சிந்தனை உருவாகணும். புருஷோத்தமன் ஐயா, இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து செய்தால்தான் நஷ்டம் ஏற்படாம நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம். நெல் தான் பிரதான பயிர். நெல் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கலன்னா சோம்பி உட்காந்துருக்க முடியுமா? சிந்தித்து செயல்படணும், மாற்றி யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:34 கடந்து போயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அயன் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர் மகத்தி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து. வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

அன்பான நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன். நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

அங்காடி தெரு படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன் எல்லாரும் சிந்தப்பான பாடல். நாமுத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டது. தொடர்ந்து இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஆடுகளம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸ்னேகன் வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி கௌதம். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு.

0: அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
0: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
4: ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம் இருக்குது? இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்த நீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்று மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்ற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள்

கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றது எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்துருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சாம் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: எனக்குள் நான். ஒரு கலைஞனின் உண்மையான வெற்றி விருதுகளில் மட்டுமில்லை, அவர் பார்வையாளர்களின் மனதில் விட்டு செல்லும் நினைவுகளில் தான் இருக்கிறது. ஆம், இந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் தான் இன்னைக்கு எனக்குள் நான் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். பல விதமான எந்த கேரக்டர் கொடுத்தாலோ அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு நடிகர், ஹலோ கந்தசாமி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போறோம். இன்னைக்கு நேர்காணல் அவர் கூட தான். வாங்க நேரடியா அவங்க கிட்ட பேசலாம். நிறைய கேள்விகள் நமக்கும் இருக்கு. சோ நீங்க இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: ரொம்ப சந்தோஷம் எங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு எனக்குள் நான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு.
3: நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்.
3: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
2: உங்களை பத்தி நான் இன்னைக்கு நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்ற உடனே சில ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க யார், எப்படி, உங்களுடைய வரப்போகின்ற காலகட்டங்களை எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மொத்த விஷயத்தையும் நாங்க டேட்டாவை கையில் வச்சிருக்கோம். சரி, இப்ப அதை பத்தி தான் உங்களுக்கு கேள்விகளே இருக்க போகுது.
3: சரிங்க மேடம்.
2: நீங்க அடிப்படையில ஒரு நாடக நடிகர்.
3: ஆமா.
2: ஒரு குக்கிராமத்துல இருந்த உங்களுக்கு எப்படி அந்த நாடகத்து மேல ஈர்ப்பு?
3: அதாவது மேடம், நாங்க வந்து சொல்ல போனா மரபுவழி கலைஞன் தான் நானு. நமக்கு மரபொழியாக அந்த கலை இருந்தது எனக்குள்ள. எப்படி சொல்கிறதுனா, எங்கள் பாட்டியா பேர் கந்தசாமி. அவர் வந்து ராமநாதபுரம் மன்னர் விஜயரகுநாத சேதுபதியுடைய அரண்மனையில் அரசவை புலவராக இருந்தார்.
2: ஓ,
3: ஆமாம். அவர் பேர் எனக்கு வச்சாங்க. அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மாவை பத்த தாத்தா. எங்கள் அப்பத்தாவும் கவிஞர். எங்கள் அப்பத்தா வந்து பேர் ராமலட்சுமி. ஏட்டு படிப்பில் இலக்கியம் படித்தது. 5 விரலுக்கு கவிதை சொல்லி கொடுத்துச்சு எங்கள் அப்பத்தா. அப்பையே நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த 5 விரல் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு விரலுக்கும், இப்போ கட்ட விரல் இருக்கு தீலா, இதுக்கு வந்து பாதியில் பாதி நானே, பல பொருள் காட்டும் நானே, பஞ்ச பூதங்களில் உயர்ந்தவன் நானே, தங்கம் பொன் அணிபவன் நானே, நீதியாய் மறைகள் ஓதி நித்தமும் பூஜை செய்ய ஆதியாய் ஆலயத்தில் அங்கு முன் நிற்பவன் நானே.
2: சுண்டி விரலுக்கு.
3: ஆமா, பாதியில் பாதி நானே. இந்த விரல் பாருங்க, இந்த 4 விரல் சேர்ந்து நிற்கும். இந்த விரல் நீங்க சேர்த்தா தான் அந்த கட்ட விரல் சேரும், இல்லைன்னா தனியா தான் இருக்கும். நீங்க கேஷுவலா வச்சு பாருங்க கைய, இந்த விரல் இந்த கட்ட விரல் மட்டும் தனியா பாதியா அதுவாட்டு நிற்கும். அதான் பாதியில் பாதி நானே, பல பொருள் காட்டும் நானே. இது ஆட்டாட்டி விரல். இதுதான் அந்த பொருளை எடுத்துட்டு வாடா, டா என்ன நினைச்சுக்கு தர்ற அப்படின்னு சொல்லி இந்த விரல். இதுதான் பல பொருள் காட்டும் நானே, பஞ்ச பூதங்களில் பெரியவன் நானே. 5 விரலையும் உயர்ந்த விரல் வந்து இந்த விரல்,
2: நடுவிரல்.
3: ஆமா, தங்கம் பொன் அணிபவன் நானே. இதுதான் மோதிர விரல். நீதியாய் மறைகள் ஓதி நித்தமும் பூஜை செய்ய ஆதியாய் ஆலயத்தில் அங்கு முன் நிற்பவன் நானே. பூஜை செஞ்சு ஆலயத்துல சாமிக்கு முன்னால சாமி கும்பிடும் போது முன்னால நிக்கிது இந்த விரல் தான்,
2: சுண்டு விரல் தான்.
3: இதுக்கு எங்கள் அப்பத்தான் எனக்கு ஒரு கவிதை சொல்லி கொடுத்துச்சு. அப்பையே நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள்

0: ஜெனரேஷன் ஒரு கலைஞர்
1: அப்பதா இப்ப உங்களை பத்தியே விட்டுருங்க, முதல்ல அப்பதா கிட்ட போயிடுவான். அப்பதாவுக்கு எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலக்கிய நயமா, இலக்கியத்தை மேல ஆர்வம்?
0: அவங்க அப்பா தானே கவிஞர் கந்தசாமி.
1: உங்களுக்கு அவங்க மூலியமா?
0: ஆமா, அவர் மகனும் சுப்பு நாயகம்னு கவிஞர் இருந்தார், அவரும் புலவர் தான். அவர் அந்த காலத்திலே தமுக்க மைதானத்துல ராமாயண மகாபாரத இதிகாசங்களை பிரசங்கம் பண்ணவர். அந்த அளவுக்கு அவங்க அந்த ஜெனரேஷனாவே அவங்க இருந்ததுனால எனக்கு அது
1: மரபு வழியா
0: இருக்கு. இது எனக்கு தெரியாது, நான் மரபு வழி அதெல்லாம் இல்லை. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்களே, காப்பரிச்ச லீவ்

0: ஆர்வம் உள்ளுக்குள்ளே இருந்தது. நான் என்ன செய்வேன், புளியமுத்து தான் டிக்கெட்டு, நாடகம் பார்க்க வரணும்னா நாங்கள் வந்து பழைய வீடுகள் நம்ம ஊரில் இருக்கும், எங்கள் பகுதி எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி, இப்போ இருக்கிறது அருப்புக்கோட்டையில். அந்த பெருநாளியில் வந்து மண் சுவர் வீடுகள் அதிகம், அதில் வந்து கதவு போடாமல் இருக்கும், கயரை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் நிற்பாங்க, அதுதான் கேட்டு. அஞ்சு புளியமுத்து பிறக்கிட்டு வந்தால் உள்ளே விடுவோம் நாடகம் பார்க்க. அப்படி சின்ன பிள்ளையில நாடகம் போடுவோம் மேடம்.
1: ஓகே, பள்ளிக்கூடம் படிக்கிற காலகட்டத்திலே நீங்க ஒரு நாடக கலைஞர், ஒரு இயக்குனராகவே இருந்தீங்க இல்லையா? இந்த படிப்படியா வளர்ற அந்த பருவம் இருக்கு இல்ல, ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க கல்லூரி போகும்போதுல உங்க வீட்டுல எப்படி ஒத்துழைப்பு இருந்தது?
0: அதாவது சின்ன பிள்ளையில இருந்தே வந்துருக்கும் போது ஸ்கூல்ல போய் படிக்கும் போது நான் பாட்டு போட்டு எல்லாமே பேர் கொடுப்பேன், நல்ல பரிசு வாங்கியிருக்கேன். பிளஸ் டூ கல்லூரி ஸ்கூல்ல படித்தேன், டென்த்து பெருநாளி கேஎச்என் ஸ்கூல்ல படித்தேன். டென்த்து படிக்கும் போதே பாட்டு பாடி எங்க ஸ்கூல் டீச்சர் பொண்ணு வந்து பரதநாடு நான் பாட்டு பாடுவேன், சீர்காழி கோவிந்தராசன் பாட்டை, நடந்தாய் வாழிக்காவேறு பாட்டை பாடுவேன். இப்படி வந்தேன்.
1: உங்க ஸ்டேஜ்ல நீங்க பாடின முதல் முதல் பாட்டு என்னது?
0: அதாவது ஸ்டேஜ்ல நான் பாடினது வந்து நடந்தாய் வாழிக்காவேறு. பொதுவா நான் ஊர்ல இந்த நாடகம் பாடுறது சக்கரவர்த்தி திருமுகல் படத்துல என் எஸ் கிருஷ்ணன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் ஒரு போட்டி பாட்டு வரும்.
1: கந்தசாமி அவர்கள் வந்து முதன் முதலில் அவர்கள் வாயால் பாடிய பாடலை இப்போது நம்ம கேட்கலாம்.
0: ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாம் அந்த பாட்டை பாடுவேன். அப்ப என் எஸ் கிருஷ்ணனுக்கும் அவருக்கும் டேப் அடிச்சுக்கிட்டே பாட்டு போட்டி வரும். அப்ப என்எஸ்கே ஐயா பாடுவாங்க, சீர்மேவும் குருபதம் சிந்தையோடு வாக்கிலும் சிறமீது வைத்தே போற்றி ஜெகமெல்லாம் ஜெயக்கொடி பறக்க விடும்.

0: இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டவர் அநேக சீரெழுத்து பாடிவாரே நேரே, அதற்கு ஓரெழுத்து பாதியில் சொல்லி பாரேன் அப்படின்னு என்எஸ்கே ஐயா பாடுவார்.
1: உங்க கையில வந்து தபையெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம்.
0: பரவாயில்ல மேடம், பெஞ்சு கிடைச்சாலே போதும்
1: போதும்.
0: ஆமா மேடம், இப்ப நம்ம இது அதிர ஆரம்பிச்சிடும், மக்கள் கேட்க முடியாது.
1: ரொம்ப சந்தோஷம்.

0: நீங்க இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வேற, என்ன வேணும்னாலும் உடனடியா எங்களுக்கு கிடைச்சிருது, நாங்க அதை பாத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாடல் வரிகளை புரிஞ்சுக்கிறோம், புரியலன்னா கூட இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கஷ்டம், பாடல்கள் இந்த மாதிரியான நாடகங்கள், கவிதைகள், இலக்கியங்கள் எல்லாம் எப்படி சார் நீங்க தேடி தேடி கத்துக்கிட்டீங்க?
1: அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டு புத்தகம்னு விற்கும், ஒரு சினிமா படம் வந்துச்சுன்னா பாட்டு புத்தகம் 10 காசு 5 காசு தான், அதுல ரெண்டு படமும் சேர்ந்து வரும். நான் சின்ன வயசா இருக்கும்போது MGR படங்கள், சிவாஜி படங்கள், ஐயா படங்கள்லாம் அப்ப போட்டி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அதிகமா இருக்கும். இந்த படங்களை அதிகம் பார்ப்போம். அப்ப அந்த பாட்டு புத்தகம் எனக்கு பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், உடனே போய் 5 விசா கொடுத்து அந்த பாட்டு புத்தகம் வாங்குவேன். அந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு
0: படம் பண்ணிடுவீங்க.
1: இன்னைக்கு வானொலி எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்க வீட்டுல வந்து பேண்டு ரேடியோ இருந்துச்சு. அப்ப வந்து 2 பேண்டு 3 பேண்டுன்னு இருக்கும், வால்வ் இருக்கும், அந்த நல்ல ரேடியோ பெட்டி இருக்கும். எங்க அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருந்தாங்க, அதுல வந்து அந்த ரேடியோ பெட்டியை ரொம்ப பிரியமா, அந்த ஊர்லயே கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 2-3 இடத்துல இருக்கும், ஒன்னு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ், இன்னொன்னு முளக்கட்டு திருநே, எங்க ஊர் நிரவலத்தம்மன் கோயில் முளக்கட்டு திருநெல் இருக்கும், எங்க கடையில இருக்கும். எல்லாரும் நியூஸ் கேட்கணும், ஒரு மழை வெள்ளம் வந்து அங்கதான் வரணும். அப்ப ஃபேமஸ் நம்ம ஆகாசவாணி செய்திகள் தான். அப்ப அவங்க ஒரு அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஸ் நாராயண சுவாமி அப்படிம்பாங்க. நான் அந்த அவங்க குரல் இன்னும் கேட்டிருக்கேன், அப்படி ஒரு குரல் அவங்க குரல். இதெல்லாம் சின்ன பிள்ளை கடையில் எங்க அப்பா கூட இருப்பேன், இதை கேட்டு கேட்டு நான் ரசிச்சிருக்கேன்.
0: எந்த அளவுக்கு வந்து இந்த கலை மேல ஒரு ஆர்வம், ஒரு காதல் இருந்ததுன்னா, பல வருடங்கள் கடந்தாலும் அதே ஒரு ஆக்ஷனோட, அதே ஒரு ஆர்வத்தோட, ஈடுபாட்டோட நமக்கு இந்த தகவலை சொல்லுவாங்க. சரி, வீட்டிலேயே உங்களுக்கு ஆட்கள் இருந்தாங்க இந்த கலை சம்பந்தப்பட்டவங்க, உங்களுக்கு வெளியிலையும் நிறைய மேடைகள் கிடைச்சது, இந்த வாய்ப்பு
1: பாட போறியா நம்ம பாட பெரும்பாடா இருக்கு, பாட்டு பாட போறேங்க, ஒழுங்கா கடைய பாடுறான்னு சொல்லிட்டாரு. அப்படித்தான் எனக்குலாம், எங்க அப்பா இருந்தாலும் எனக்கு ஆதரவு இல்லை. ஆனா ஒரு காலகட்டம் வருது, எனக்குள்ள அந்த ஆர்ட் மட்டும் என்னை விட்டு போகல, நான் அந்த கலை உணர்வோடயே இருந்துகிட்டே இருக்கேன். என்ன அறியாம நம்ம இப்படி ஆயிரணும் அப்படி வந்துடணும் அந்த திட்டம் எல்லாம் எனக்கு கிடையாது. பிளஸ் டூ படிக்கும் போதும் சரி, அப்ப தாளம் நல்லா மியூசிக் அடிக்கிறேன், பாட்டு பாடுவாங்க, நான் தான் ரோல் கால்ல தாளம் போடுவேன்.
0: எந்த ஒரு பயிற்சியுமே உங்களுக்கு
1: இல்ல? எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. கேள்வி ஞானம் தான். 1982 நான் +2 படிக்கிறேன், அப்ப வந்து குர்பானின்னு ஒரு ஹிந்தி படம், அந்த படத்துல லைலா மேலான்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை வந்து அப்படி நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், அற்புதமா ஆசிப்பே. ஸ்கூல் மேடைகள்லாம் என்னைய மேடைத்து விடுவாங்க, அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு. இது ஒரு கட்டத்தில் அப்படி வளருது. வளர்ந்து வரும்போது டிகிரி வந்து அருப்புக்கோட்டை SP காலேஜில் படிக்கிறேன். டிகிரி படிக்கும் போது எனக்கு எதுவுமே அந்த சூழல் வந்து என்னை மாத்திருச்சு. காலேஜுக்கு போன உடனே காலேஜுக்குள்ள வந்து மாணவர்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கிற ஒரு லீடரா மாறுறேன்.
0: பூவுக்குள் ஒரு பூகம்பம்.
1: நான் இப்படி இருந்தேன்னு சொன்னா என் கூட படிச்ச நண்பர்களே கேட்பாங்க,
0: எப்படி
1: இப்படியா நீ பாட்டு பாட வந்த, நீ என்னையா தாளம் போட வந்த, எப்படி நீ வந்தேன்னு இன்னும் கேப்பா. ஆச்சரியமா பாப்பா, அந்த சாமியா அது.

0: வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு டெரர் மாதிரி இருப்பேன், நெசத்துக்கே
1: சொல்றேன்.
0: ஆமாம், யூனியன் செக்ரட்டரியா இருக்கு, ஜெயிச்சிடறேன். இப்போ என்னை எதிர்த்து 17 பேர் நிப்பாட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தான் சப்போர்ட், மாணவர்கள் பிரச்சனை முன்னணிப்பேன். அதுலேயும் ஒரு அப்பளுக்கு அற்ற ஒரு உண்மை இருக்கு என்கிட்ட. எங்க அப்பா வந்து என்னை பெட்டியை தூக்குடா ஸ்ட்ரைக்கா பண்ணிக்கிட்டு தர்ற அப்படின்னு வந்து ஒரு நாள் வந்து நிக்காரு.
1: ஓ, நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க?
0: ஆமா, நான் அப்போ எங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு பயந்து பின்னால போயிருவோம். பயப்படல எப்பா,
1: அப்பாவோட மீசையை பார்த்து நீங்க எப்படி பயப்படாம இருந்தீங்க?
0: போனேன் ரெண்டாவது வருஷம் போகும்போது, போன வருஷம் இருந்த பையன் வெளியேறியிருப்பான், ஒரு ரெண்டு செட்டு போயிருப்பாங்க, புதுசா ரெண்டு செட்டு உள்ள வந்திருக்கு. அப்ப அவங்கிட்ட போய் கேட்டேன், தம்பி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பரீட்சை என்னைக்கு அப்படின்னு. அது வந்து சார் அடுத்த வாரம், நீங்க எப்ப படிச்சீங்க ஏனே அப்படின்னு என்ன கேக்குறாங்க. தம்பி நான் ரெண்டு பீரியடுக்கு முந்தி படிச்சேன். ரெண்டு பீரியட்னா எப்ப சார, எப்ப சொல்லுங்கண்ணே. நான் வந்து போன பீரியடுக்கு முந்தி 85 முடிச்சேன். அப்ப நீங்க கந்தசாமி என்ன பீரியட்ல படிச்சவரா?
1: என்ன
0: ராசராச சோழன் பீரியடாயாது? கந்தசாமி பீரியடுங்களே, கந்தசாமி பத்தி உங்களுக்கு தெரியுமா? கந்தசாமி தெரியுமாவா? அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு சார், பயங்கரமான ஆளா. அவர் காலத்துல காலேஜ் நடுங்குறாங்க. ஏன் நீ வேற அப்படின்னு, நீ பாத்திருக்கீங்களா கந்தசாமி? பார்த்தது இல்ல, நான் தான் அந்த கந்தசாமி. இப்ப ரொம்ப நொந்தசாமியா இருக்கையா அப்படின்னு உடனே அவரு, எனக்கு காலேஜ் முடிச்ச உடனே மேரேஜ் மேடம். அப்ப கேக்க வேணும், 10% வருமானம் இல்லாம கல்யாணம் சொந்த பொண்ணு கெட்டனும்ல, அதனால எங்க அப்பாவுக்கு அவங்க அக்கா மக கல்யாணம் முடிச்சு ஆகணும்னு சொல்லி முடிச்சு வச்சு
1: போறேன்.
0: ஆமா, அப்ப அவன் சொன்னேன், நான் தான் தம்பி அந்த கந்தசாமி. ஆ, நீங்க தான் கந்தசாமியா? உடனே எனக்கு ரெண்டு டோக்கன் எடுத்து சாப்பாடு, ரெண்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க பசங்க. அது இன்னைக்கு நான் நினைச்சு பார்ப்பேன், அட பரவாயில்லையா கந்தசாமி அப்படின்னு. டிகிரி படிக்கிற வரைக்கும் என் லைஃப் அப்படித்தான். அது பிறகு எப்படி நான் அப்கமிங் வந்தேன்னா, முடிச்சு வெளியே வந்துடுறேன், வெளியே அரியரோட வந்துடுறேன், மேரேஜ் ஆயிடுச்சு, வருமானம் இல்லை, அப்ப கேக்கோ வேணும். அப்ப வீட்டுல பல குழப்படிகள், அந்த அந்தான்னு ஓடுது, செலவுக்கே காசு இருக்காது, திண்டாட்டம். அப்பாட்ட கேட்டா உனக்கு தான் கல்யாணம் வச்சா சிலம்பாரு, மாமனார்ட கேட்டா அவரு உன்ன சொல்லுவாரு, இப்படி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய அந்த இந்த கலையாரும் என்னை விடல. எங்க ஊர்ல வந்து பாலமுருகன் இன்னிசை குழுன்னு ஒண்ணு உண்டு. அவங்க வந்து 6 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு எஸ்கே வாத்தியார்னு ஒரு ஹார்மோனிஸ்டர், பெரிய பாண்டம் முறை சொல்லி கூப்பிடுவோம். அப்புறம் மாணிக்க வாசகம்னு ஒரு சாரு, சுப்புராம் வாத்தியார், மாமா சோலையப்பத்தேவர் மாமா, இவங்கெல்லாம் வந்து அங்க பாட்டு பாட சேர்ந்துருவாங்க
1: சாயங்காலம் 6.
0: ஆமா, நான் எங்க இருந்தாலும் சரி 6 ஆயிடுச்சுன்னா திட்டு திட்டு நாங்க ஓடிடுவேன்,
1: அந்த கூட்டத்துக்கு
0: போய் அந்த தபேலாவை எடுப்பேன், எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். கலை ரீதியா என் மூளை தேடிக்கிட்டே இருந்துச்சு, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அந்த கலைக்குள்ள போனோன்னு என்ன ஒரு 1 நான் மறந்துடுவேன், தபேல வாசிப்பேன், பாட்டு பாடுவாங்க, அப்படி வாழ்க்கை அப்படி தொடர்ந்து.
1: காண்பது எளிது, அந்த கனவுக்காக தொடர்ந்து பயணிப்பது தான் பெரிய விஷயம். இங்க ஒரு பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு கலைஞன், அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹலோ கந்தசாமி அவர்கள் கூட தொடர்ந்து பேசுவோம். நேர்களை இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ்FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். வாய்ப்பு கிடைத்தால் ஒருவர் கலைஞராக முடியாது, கிடைத்த வாய்ப்பை உழைப்பால் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதற்கு திரு ஹலோ கந்தசாமி அவர்கள் தான் உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹலோ கந்தசாமி சார், நீங்க வந்து உங்களது இந்த வாழ்க்கை பயணம், சினிமா பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும்.
0: ஏன்னா
1: ஒரு சின்ன ஊர்ல நீங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கலைஞர் வந்துட்டு ஒரு பெரிய திரைக்கு நீங்க வர்றீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய தேடல் எப்படி இருந்தது?
0: நான் என்னுடைய இயங்குதல் தான் என்னை கொண்டு வந்துச்சுங்க, அந்த பாலம் இசைக்குழு முடிஞ்சிருது. அப்புறம் முடிஞ்சு நான் பாட்டுக்கு 1990 உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குற பிளான்ட்ல வேலைக்கு போறேன். அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய

0: கலைப்பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதில் வந்து அந்த கலைப்பயணத்துக்கு வந்து முதல்ல ஒரு டீம் வந்து பாண்டிச்சேரிக்கு நாடக பயிற்சிக்கு போயிடுறாங்க. அதில் எழுத்தாளரும் நடிகருமான மதிப்பிற்குரிய மாமா வேலராமூர்த்தி அவங்க அதில் செலக்ட் ஆகி போயிடுறாங்க. அவர் எங்கள் ஊருக்கார் தான், ஒரே ஊர் தான், அடுத்தடுத்த வீடு தான் அவங்க. அவர் முதல் பேஜில் செலக்ட் ஆகி போனோம்னா ரெண்டாவது பேஜில் ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இருப்பு கொள்ளலை. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆள் எடுக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்களா? எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் திரும்ப நான் போய் ரெண்டாவது அந்த கலைப்பயணத்துக்கு போகிறேன்.
1: அதாவது அவங்க நடத்துகிற அந்த நேர்காணலுக்கு நீங்கள்
0: போகிறேன். பாண்டிச்சேரியில் உழவர்கரையில் 10 நாள் நாடக பயிற்சி கொடுக்காங்க.
1: நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க?
0: நான் செலக்ட் ஆகிட்டேன். போய் இசைக்கலைஞனாக போகிறேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி தாளம்
0: பீட்டு கொடுக்க முடியும். அப்ப நான் வந்து பீட்டு கொடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. அப்ப எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது பாண்டிச்சேரியில வந்து கோணம் தாஸ், கருணாகரன் கருணான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ட்ரைனிங் கத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நாடகத்தில் நடிக்கணும்னு வருது.
1: அதாவது நம்மளுடைய உயிரே நாடகம் தானே.
0: நாடகத்தில் நடிக்கிறேன் சார், நானும் ஒரு நாடகத்தில் நடிக்கணும்னு. சரி, கால்ரான்னு ஒரு நாடகம் இருக்குது, அதில் நடிங்க. அதில் வந்து மியூசிக்கு வேலை இல்லை, பீட்டுக்கு வேலை இல்லைன்னு அந்த நாடகத்தில் கால்ரா வந்தவனா நடிக்க. ஏன்னா நான் வந்தாலே சிரிக்காக, உட்கார்ந்தா சிரிப்பாக, வயித்த கலைக்கு ஓடுவேன். அந்த மாதிரி கால்ரா
1: ஒரு விழிப்புணர்ச்சி நாடகம்.
0: ஆமாம், சுகாதாரத்தை
1: மையமாக
0: கொண்ட ஒரு விழிப்புணர்வு நாடகம். அதில் அற்புதமாக நடித்தேன். நடிச்சுட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக ஊருக்கு வந்துடுறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 1990 நான் வாட்டர் பிளான்ட்டில் வேலை பார்க்குறேன். பாடு கண்ட்ரோலில் உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கிற பிளான்ட்டில் நான் ஆப்ரேட்டராக இருக்கேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் கரிசல் புலிங்கிற கிராமத்தில் எனக்கு லீவு தரல இந்த நாடக பயிற்சி. 10 நாள் பொய்ய சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பி அதை முடித்த உடனே எழுத்தாளர் வேலராமூர்த்தி அம்மாவுக்கு தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுமைக்கும் 44 நாள் அங்கே கற்றுக்கிட்ட நாடகத்தை இங்கே போடணும்.
1: காலராவை
0: காலரா மட்டும் இல்லை, ஒரு 8 நாடகம். இப்போ என்ன ஆகுது, நான் இசைக்கலைஞனாக இருந்தவன் எனக்கு இசை மேலே பிரியங்க போய் நாடக கலைஞனாக மாறுறேன்.
1: அந்த 10 நாள் பயிற்சி உங்களை மாற்றிடுச்சு.
0: அந்த 7 நாடகத்தை நான் பார்த்துருக்கேன்ல, எல்லா நாடகமும் எனக்குள்ளே இறங்கிருச்சு. அப்போ நான் போய் என்ன செய்கிறேன், நடிக்கிறேன். அப்போ லீவு தரலை, வேலை பார்க்குறேன், 44 நாள் போகணும். அப்போ நான் கேட்டேன், தரலை, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்.
1: அதுவும் அரசாங்க உத்தியோகம்.
0: அதையும் ரிசைன் பண்ணிட்டு போய் 44 நாள் நாடகம் போடுறேன். நாடகம் போட்டால் ஒவ்வொரு ஊராக போகணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 450 மேடைகள் நடிச்சிருக்கேன்.
1: நான் எந்த வருட காலங்கள்,
0: 1990 அக்டோபர் 2 நவம்பர் 14 வரைக்கும், காந்திஜி அவருடைய பிறந்த நாள்லேருந்து நேரு ஐயா பிறந்த நாள் வரைக்கும் 40 நாள் தொடர் பயணம். நடித்து வர்றேன், வந்தால் எங்கள் ஊர்லேயும் நடிக்கணும். இதுக்கு இடையில எங்கள் அப்பா பெட்டியத்துக்கு வெளியே போட்டார். வீட்டுக்குள்ளே வந்து அவனை வெட்டுவேன், ஊர் ஊராக போய் நாடகம் போட்டு தர்றேன், வேலையை விட்டு
1: கல்யாணம் பண்ணியிருக்கேன்,
0: இப்படி தர்றேன். நான் ஏற்கனவே பல மன உளைச்சல், எனக்கு நாடகம்னா கிறுக்கு. ஏற்கனவே வருமானம் இல்லாமல் திருமணம் முடிச்சிருக்கோம், நம்மளை எப்படி வச்சு மதிக்க போறாங்க உங்களுக்கு தெரியாது.
1: ஒன்று கண்டிப்பாக
0: வருமானம் உள்ளவரையே மதிக்கிறது கஷ்டம். நான் 10 பைசா வருமானம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சா எப்படி?
1: 1990 காலகட்டங்களில்
0: சொல்லவா வேணும்
1: அரசாங்க உத்தியோகத்தை வேற வேணும்னு ரிசைன் பண்ணிட்டீங்க.
0: எங்க ஊர்ல நாடகம் நடக்கு. ஏய் கந்தசாமி, உங்க அப்பா உன்னை வெட்டணும்னு சொல்றாருயா? ஏன்னு சொல்றாங்க. அவர் இருக்காரு, நான் நாடகம் பிரமாதமா நடிக்கிறேன். நடிச்சா ஊர்ல ரசிக்காங்க. ஒரு நாடகத்துல அவ்வளவு ஊர் கூட்டின்னு ஒரு நாடகம் பிரிச்சு எடுத்துருவேன்.
1: பாட்டு பாடுவேன்
0: ஒரு படத்துல பாடி காமிச்சோன்னு அந்த டைரக்டர் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கிடாயின்

0: மனு அந்த படத்தில் டைட்டில் சாங் பாடியிருக்கேன். அந்த படத்தில் கொலைச்சிந்து ராகத்தில் ஐயா இளையராஜா ஐயா அவங்களுக்கு பிறகு நான் தான் அந்த ராகத்தில் பாடியிருக்கேன். தெற்குள்ள மான விரட்டி வந்த நாய துரத்தி அரும்பாடுபட்டு நாங்க மான பிடிச்சோம். இந்த கதை மெய்யா பொய்யா தெய்வம் தான் சாட்சி ஐயா. இந்த கதை மெய்யா பொய்யா தெய்வம் தான் சாட்சி ஐயா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த ராகத்துல வர்ற பாட்டு இதை நான் பாடினேன் அந்த படத்துல. இன்னைக்கு நீங்க ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படம் அற்புதமான படம். 2017 இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. அதுல எனக்கு ஒரு நல்ல ரோலும் நடிச்சேன். நான் எப்ப பேசினாலும் நம்ம ஊர் பக்கம் பேசுவேன். அரும்பாடு விட்டு இன்னைக்கு வந்தோம்யா அது மாதிரி பேசுவேன்.
1: மேடையில கிடைக்கிற ஒவ்வொரு கைதட்டலுக்கும் பின்னாடி எத்தனை ஆண்டுகள் உழைப்பு இருக்கு, எத்தனை ஆண்டுகள் அவர்களுடைய அந்த உழைப்போட சேர்ந்த ஒரு இயக்கம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். நாடக மேடை நமக்கு நடிப்பு மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல, வாழ்க்கையும் கத்துக் கொடுக்குது. அது எடுத்துக்காட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹலோ கந்தசாமி அவர்கள் தான். எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீய யாராலையும் அணைக்க முடியாது. அதை அணைக்கணும், என்ன அப்படியே ரொம்ப குளிர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து பலதரப்பட்ட போட்டிகள் இருக்கும், எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே காம்படிஷன் இல்லாம கிடையவே கிடையாது. நீங்க இல்லைன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க. 1990 காலகட்டங்கள்ல பலதரப்பட்ட விழிப்புணர்வு நாடகங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, அதாவது நான் சொல்றது பொருளாதார
0: நேசிக்கிறேன். எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி அதை நான் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்திருக்கேன். நான் இந்த அறிவொளியக்கம் இதுக்கு பிறகு பேங்க் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ பண்ணும் போதே அங்க நாடக பற்ற ஒண்ணு நடத்துறேன், கூத்து பற்ற. அதுல வந்து முருக பூபதினு சொல்லி கோவில்பட்டிக்காரு, அவருடைய நாடக பற்றையில நான் பயணம் பண்றேன். அவர் 3 நாடகம் போடுறாரு. அந்த 3 நாடகத்துக்கு நான் கடுமையா உழைச்சேன். கடுமையா உழைச்சேன்னா அது காரணம் என்னுடைய அர்ப்பணிப்பு. அதுல பயங்கரமான சிரமங்களை சந்திச்சேன். பொருளாதாரம், உடல்லாம் ரொம்ப சோர்ந்துருக்கு. என்னுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். அதனால நான் எதையுமே யோசிக்கிறது இல்ல. லாபம் இருக்கு அதுல வந்து, யாராவது ஒரு நாடகம் போட்டா அதுல ஒரு லாபம் வரும், 10% வருமானம் வருதான்னு தான் பாப்பாங்க. இன்னும் எங்க வீட்லயும் சரி எல்லாருமே மிஸ்ஸா சத்தம் போடுவாங்க, பிழைக்க தெரியாது இப்படி இந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பிழைப்புங்கிறது எப்ப வேணாலும் பிழைக்கலாம். நான் மறைந்தவனும் இந்த பூமியில இருப்போம். நல்லவனாக ஒரு நல்ல மனுஷன் அவரு.
1: உங்களுடைய கலை வந்து அதை நம்ம கொடுத்துட்டோம்.
0: அது வந்து கலை வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் மக்கள் மத்தியில. இன்னொன்று, நம்ம இயல்பாகவே இருப்போம். நான் எதையும் நினைக்கிறது இல்லை. எந்த சிரமத்திலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் 93 படம் நடிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 16 படம் நடிச்சு வச்சிருக்கேன். எந்த படத்துக்கும் நான் லேட்டாக போனதில்லை, கரெக்டாக போவேன். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கிளம்பிடுவேன், கரெக்டாக கிளம்பி கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன். என்னுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். இப்படி சொல்றதுன்னா, நேசித்தேன். குடும்பத்தை விட நான் கலையைத்தான் அதிகம் நேசித்தேன். இப்போ அதுதான் நேசிக்கிறேன் அதிகமாக.
1: அதாவது நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான பலனை எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் இருக்கிற இந்த துறையில், இந்த நடிப்பு துறையில் போட்டியாளர்களை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அதாவது நான், எனக்கு போட்டியாளர் இருக்கிறாங்க வைக்கிறாங்களா நான் கருதலாம். நாமுக்குன்னு ஒரு பாதை கிடச்சிருக்கு, நான் நடந்து போக ஒரு பாதை கிடச்சிச்சு. 2009 நான் வந்து பூவுன்னு ஒரு திரைப்படம், இயக்குனர் சசி சாருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் தான் என்னை தேர்வு பண்ணி அந்த படத்துல முழு நீள பாத்திரமா நடிக்க வைக்கிறார்.
1: ஆமா, அங்கங்க நீங்க சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, பட் இந்த பூல வந்து ஒரு பெரிய ரோல், ஃபுல் மூவியும் வருவீங்க.
0: ஆமா, அதுக்கு காரணம் வந்து நான் அப்ப வந்து நாடக பட்டம் நடத்தினேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அந்த நாடகத்தை பார்க்க வந்த சில இயக்குநர்கள், சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர் சசி சார்ட்ட என்னை பத்தி சொல்றாங்க, நல்லா நடிக்காரு, நல்லா பேசுறாரு, பாடுறாரு அப்படின்னு. சார் வந்து என்னை ஒரு இன்டர்வியூ பண்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் நடிக்கிறேன். அதுல பயணிச்ச நான் வந்து எனக்கு ஒரு பாதை கிடைக்கும், அந்த பாதையில நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ளேயே
1: இப்ப வரைக்கும்,
0: இன்னைக்கு வரைக்கும்

0: நீங்க வந்து யாருக்கிட்டயும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போல எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க
1: இல்ல கேப்பேன் அதெல்லாம்
0: இல்ல நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன். நம்ம வந்து இப்போ இருக்குறது ஓகே, அந்த நாடக கலையில இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு நடிகனா இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கல நீங்க இல்ல, உங்களுடைய திறமையை பார்த்து அவங்க கொடுத்தாதான் சினிமாவில முதல் வாய்ப்பு.
1: உண்மைதான், சில பேர் பேசுறதுக்காக சொல்லுவாங்க இல்ல நான் அப்படியெல்லாம் இல்ல எனக்கு அதுவா வந்துச்சுன்னா நான் வந்து சினிமாவுக்கு போயிருவோம் சினிமாவில அடுத்து கட்ட நடிச்சிருவோம் அப்படி நான் நினைச்சே பார்க்கல. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த நாடக பயணம் நாடகப்பற்ற அது நடந்தாலும் 2004 நாடகப்பற்ற வேலை எனக்கு முடியுது. ஆனா அதுல இருந்து 2008 வரைக்கும் அப்பயே அந்த 2000 பாத்தீங்கன்னா நானா போய் சில பள்ளிக்கூடம் காலேஜ் இங்க போய் உங்களுக்கு எது நாடகம் சொல்லித்தரணும் சொல்லுங்க நான் சொல்லித்தருவேன் சொல்லி நான் கத்துக்கிட்ட அந்த 8 நாடகங்கள் இது போக இன்னும் நிறைய நாடகங்களை நானே பயிற்சி கொடுத்து அந்த பையங்களை

0: மேடை ஏற்றுவேன். அந்த ஸ்கூல் ஆண்டு விழா, காலேஜ் ஆண்டு விழா, குறிப்பாக அருப்புக்கோட்டை எஸ்பிகே காலேஜ், தேவாங்கர் காலேஜ், நிறையா கல்லூரிகள், நிறையா ஸ்கூல்ஸ் போய் நாடகம் சொல்லி கொடுப்பேன்.
1: ஒவ்வொருத்தரையும் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க இல்லையா? சாதாரணமாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் அனுமதிச்சிட மாட்டாங்க.
0: ஆமாம் ஆமாம்,
1: அதுதான் நான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட அந்த தொடர்ந்து போராடுற ஒரு குணம் இருக்குல்ல, எப்படி நீங்கள் அந்த அப்ரோச் பண்ணுறீங்க?
0: இப்போ அந்த ஸ்கூலில் யாராவது ஒரு வாத்தியார்
1: தெரிஞ்சவங்க
0: பரிச்சயமாக இருப்பாங்க. இப்போ தேவாங்கர் காலேஜ்னா அங்கே ஸ்டீபன் பொன்னையான்னு ஒரு சாரு, அவங்க அறிவொழியில் பணியாற்றினவங்க, பாண்டியராஜ் சார், அவர் பிரின்சிபால், எக்ஸ் பிரின்சிபால் ரவிக்குமார் சார், இவங்கெல்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். அவங்க அப்போனா என் காலேஜுக்கு வாங்களேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆறுமுக பெருமாள்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் ஸ்கூலில் வந்து காந்தி வித்யாலயா ஸ்கூல் அருக்கோட்டில் அவர் வேலை பார்க்கும்போது அங்கே போகிறேன். எஸ்பிகே காலேஜ் நான் படித்த காலேஜ். கணேசன் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் கூப்பிட்டு எங்கள் பசங்களுக்கு ஒரு நாடகம் சொல்லி கொடுப்பானாரு. நான் நாடகம் சொல்லி கொடுத்து 56 காலேஜ் மோதுன காம்படிஷனில் செகண்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த நாடகத்துக்கு பேர் எங்கே அவர்கள்.
1: நீங்கள் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களுடைய முதல் நாடகத்தோட பெயர் என்ன, டைலாக் என்ன?
0: அதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலில் தான் நாடகம் நடித்தேன். அந்த நாடகத்துக்கு பேர் ஏமாற்றாதே ஏமாறாதே. அந்த நாடகம் நான் பிளஸ் டூ படிக்கும் போது நடிச்சு 3 மாவட்டம் மோதி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அந்த நாடகத்தை நான் ஒரு போட்டோகிராஃபர். அந்த நாடகத்துல எல்லா பேரும் ஏமாத்துவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன்.
1: சரி,
0: ஒருத்தன் அண்ணன் தம்பி வந்து 10 பைசா இல்லாம ஊரை விட்டு கிளம்பி வந்து ரேடியோ பெட்டியை களவாங்கிறது, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வருது, சாப்பிட போனா அங்க ஹோட்டல்ல காசு கொடுக்கறதுல. அந்த ஹோட்டல்காரர் எப்படின்னா, ஊசி போன வடை, புளிச்சு போன இட்லி, இதை வச்சு அவர் காசு சம்பாதிப்பாரு. நான் ஒரு போட்டோகிராஃபர், பிலிம் ரோல இல்லாம போட்டோ எடுப்பேன், போட்டோ எடுத்து பூரா பேர்ட்டையும் காசு வாங்குறது. இப்படி இந்த கேரக்டர் பூரா ஏமாறும், ஏமாற்றுற கேரக்டர். கடைசியில் நாங்கள் எல்லாரும் ஏமாந்துடுறோம். அதான் ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்னு ஒரு நாடகம். அதில் பரிசு வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு மற்ற நாடகங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு 2 வருஷம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். விருதுநகர் மாவட்டத்தில் நாடக போட்டியில் 1 நிமிஷம் நடித்து ஆல் இண்டியாவிலே செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 57,000 ரூபாய்க்கு மோட்டர் பைக் வின் பண்ணேன். அப்பயும் சரி, எல்லாரும் சொல்லுவாங்க நீ சினிமாவில் நடிக்கலாம. எனக்கு மெட்ராஸுக்கு பஸ் ஏறுறதே பயப்படுவேன். அது எங்கே கிடக்கு மெட்ராஸு, நம்ம எங்கே போகிறது அப்படி யோசிப்பேன் நான்.
1: ஸோ உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுடைய திறமை வெளிப்படுதோ அங்கெங்கெல்லாம் நேர்மையான ஆட்கள் உங்களுடைய திறமையை பார்த்து பாராட்டியிருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் உங்களை மென்மேலும் அப்படியே வளர்றதுக்கு ஒரு ஊக்கப்படுத்தியிருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காமெடியனாக பார்த்துருப்பீங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்துருப்பீங்க, இவர் ஒரு சிறந்த மேடை கலைஞர், அதே நேரத்தில் ஒரு பக்காவான இசையமைப்பாளர், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தூங்கிக்கிட்டு இருக்கா சார்?
0: இல்லை மேடம்,
1: அவ்வளோதான்
0: தூங்கிட்டு இருக்கேன். ட்ராவலில் வந்து
1: அவங்க பேச்சு வரலாறு சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி நாயும் நரியும் ஒரே இடத்துல?
0: அதாவது நான் வந்து அப்ப சின்ன பையன், பிறந்து 1.5 வயசு அந்த மாதிரிதான் இருப்பேன். அப்பா வந்து நாயும் நரியும் ஒன்னா வளர்த்தாரு. நாய் போய் பால் பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வரும்.
1: கதையில நிஜம்,
0: சிட்டை எழுதி போட்டு விட்டா கூடையை கவிட்டு போய் காயிரு கடையில காயிர் வாங்கிட்டு
1: வரும். பேப்பர் எழுதி கொடுத்து விட்டா
0: எடுத்து போட்டு விட்டுருவாரு. வழக்கமா அப்பா வாங்குற கடையில போய் கரெக்டா வாங்கிட்டு வரும். நாய் நரியும் ஒரே தட்டுல சாப்பிடும். அப்ப வந்து விவசாயம் தான், நல்ல விவசாயி, கடுமையான உழைப்பாளி. அப்பா இறந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. 82 வயசு வரை உழைச்சார். 87 இறந்தாரு. 4 வருஷம் அவரால் உழைக்க முடியல. அப்போ 2 ஒன்னா வளர்த்து ஒன்னா சாப்பிடுது. 2 சைக்கிள் ஏறணும்னா 2 சைக்கிளில் ஏறிக்கிறோம். கூப்பிட்டுட்டு பிஞ்சை கொண்டு போவார். கொண்டு போய் பிஞ்சையில் விட்டுட்டு அவர் பிஞ்சையில் அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நான் 2 வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு வருவார். இப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தார். நரி வந்து கொஞ்ச நாளில் அது திடீர்னு அது குணத்தை காமிச்சிருச்சு யதார்த்தமாக. அப்புறம் நரியை மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து விட்டார். என்னை வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்பா டீ கடை வச்சதா முதல்ல ஹோட்டல் கடை வச்சுருந்தார். அப்போ தான் அந்த நாய் நரி வளர்த்தது. அது பிறகு காலப்போக்கில் கறிமூட்டம் அது இதுன்னு அப்புறம் ஒரு பஞ்சம் வந்தது 1974 ஒரு கடுமையான பஞ்சம். பஞ்சத்தினால அப்பா கடை நடத்தலை. இப்போ கருவாட்டி வியாபாரம் பண்ணுவார். எங்கள் பக்கம் கடற்கரை உண்டு, மூக்கையூர், மாரியூர், உப்புலான், வேம்பாறு சொல்லி அங்கே கருவாடு நிறையா கிடைக்கும். அதை கொண்டுட்டு வந்து வத்திராயிருப்பு சிலுத்தூர் பகுதி வரைக்கும் மாட்டு வண்டியில் எங்கள் தாத்தாவும் அவரும் போய்
1: வியாபாரம் வர.
0: இப்போ கருவாடை கொடுத்துட்டு நெல் வாங்குவாங்க, அங்கே நெல் நல்லா விளையும். இப்படி போயிட்டு வருவார். அதுக்கு பிறகு காலகட்டத்தில் டீ கடை வச்சார். கொஞ்ச நாள் சென்று டீ கடையில் என்ன செய்வோம், நான் அப்போ கொஞ்சம் பெரிய ஆளாயிடுறேன். அப்போ டீ கடைக்கு வருவாங்க, டே நீ நரிப்பாண்டி மகன்டா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் பாண்டி மகன். டே போடாடே, நீ நரிப்பாண்டி மகன்டா, யாரா சொன்னா அப்படின்னு என்னை கேள்வி பண்ணுவாங்க. இல்லை நான் பாண்டி மகன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நாயும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சர்க்கஸ்காரர் வந்து கொடுத்தா

0: நாயை கொடுங்கன்னு கேட்டார்.
1: அந்த நாய்
0: அப்பா வந்து நாய் கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டை பண்ணிச்சு வீடு தங்கலை, சரி வேண்டாம் இது அடுத்த வீட்டுகளுக்கு ஓடும் சொல்லி கொடுத்து விட்டார். அந்த சர்க்கஸ்கார் வந்து அந்த நாயை கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர்றாரு, சர்க்கஸ் ஏக போடுறவங்க இல்லையா
1: முடிச்சுட்டு
0: வந்தப்ப எங்க அப்பா பார்த்தோன்னு நாய் திரும்ப ஓடியாந்துருச்சு, ஓடியாந்து அப்பாவுடைய கடை மேல போய் உட்காந்துக்கிச்சு. அப்புறம் சர்க்கஸ்கார என்னே நல்லா பழக்கி வச்சிருக்கனே, தயவு செய்து நாயை கொடுத்துருங்க, நான் கொடுத்தது கொடுத்ததாயா, நான் திருப்பி வச்சுக்கிற மாட்டேன், நீ கூட்டு போயிரு அப்படின்னு அப்பா நாயை திருப்பி கொடுத்து விட்டார்.
1: ஸோ இந்த நரிக்கும் நாய்க்கும் உள்ள கதை இதுதான். ஏன்னா நான் உங்களோட படிக்கும் போது அந்த நரி இப்ப உள்ள நரிகள் எல்லாம் நம்ம ஒண்ணு பண்ண டச்சே பண்ண முடியாது.
0: இப்ப மனுஷனே நரி மாதிரிதான் இருக்க மாட்டேன், நிறைய மனுஷன் நரிகள் இருக்கு.
1: அதனாலதான் அந்த கதை தெரிஞ்சுக்கிறேன்னு கேக்குது. ஏன்னா இது ஒன் லைன் மட்டும் நான் படிச்சேன்.

0: நீங்க வந்து எல்லாமே கலை தான், எல்லா பக்கமும் நம்ம நடிக்க தான் போறோம். பட் உங்கள் நாடகங்கும் போது பெரிய கூட்டங்கள் இருக்கும், மேடையில நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க டைலாக் பேசி நடிக்க போறீங்க. பட் சினிமாங்கிறது கொஞ்சம் வித்தியாசம், அவங்க கொடுக்குற டைலாக்ஸை நீங்க படிக்கணும், அந்த லைட்டிங்ஸ், நீங்க யாருமே இல்லைனாலும் நடிச்சாகணும், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த நாடக நடிகருக்கும் ஒரு சினிமா நடிகருக்கும் வித்தியாசம் சொல்லணும் இல்ல ஒரு ஒற்றுமை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க.
1: மேடம், நாடகம்ங்கிறது அது நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக்ல நமக்கு ஸ்பாட்லயே வந்து ரிசல்ட் கிடைக்கும்.
0: அவங்க தட்டுற கை தட்டல், அவங்க திட்டுறது, முகபாவனை
1: எல்லாமே தெரிஞ்சுவோம். அதே மாதிரி நம்ம நடிக்கும் போது ஒரு தொய்வு வருது, இல்ல மக்கள் வந்து நெளியறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம பாடி லாங்குவேஜ் மாத்தி அதை அப்படியே நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம்,
0: அவங்களை கவர் பண்ணிடலாம்,
1: கவர் பண்ணிடலாம். ஒரு உதாரணமா வந்து நாங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலை இலக்கிய மேடைகள் பூரா நான் நடிச்சிருக்கிறேன். அப்ப மதுரையில நாடகம் நடக்குது, திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவு. அதனுடைய பொறுப்பாளர் வந்து அப்ப வந்து மதிப்பிற்குரிய அன்பு தோழர், அவர் வந்து அப்ப அந்த கலை இரவு அவர் தான் பொறுப்பா நடத்துறாரு. அப்ப வந்து நாங்க நாடகம் போடுறோம். நாடகம் போடுறதுக்கு முதல்ல ஒரு சீன் பை சீன் வரும் பாத்தீங்களா, நாங்க தெரியாம என்னவென்ற ரெண்டு பேரும் மேடை ஏறிட்டோம். ஆக்சுவலா வேற சீன் அது, ஒரு சீன் வந்து வரணும், ஒரு சீன் முடியும் போது எப்படி போகணும்னா ஸ்கிரீன் இருக்காது, ஒரு டீம் உள்ள அப்படியே நாடகம் பாடிக்கிட்டே மேல வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு டீம் இறங்கும், ஒரு டீம் மேல
0: மேல ஏறுவாங்க.
1: அது வந்து மக்களுக்கு வந்து பார்வை திரும்பிடக்கூடாதுன்னு அந்த கம்மிங்லயே வருவோம்,
0: அதாவது அந்த ஸ்டேஜ்ல எம்டியா விட மாட்டீங்க.
1: அப்ப நானும் இன்னொருத்தர் சருபுதின்னு சொல்லி, அவர் ராம்நாட்டுக்காரு, ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா நடிப்போம், ரெண்டு பேரும் மேல ஏறிட்டோம், தெரியாம ஏறிட்டோம். ஆனா ஆடியன்ஸ் அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ், திருப்பரங்குடம் கலையரவு ஃபேமஸ், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஆடியன்ஸ் குறைஞ்சது இருப்பாங்க
0: பொது வெளியில.
1: ஆமா, விடிய விடிய நடக்கும், 5:30 to 6 தான் விடியும், அது முடியும், 6 ஆரம்பிச்சு 6 விடுவாங்க. அப்ப மேல ஏறிட்டோம், என்ன செய்யறதுன்னு, அதாவது ஆக்சுவலா ஒரு ஒயிலாட்டம் வரும், ஒயிலே ஆடி சீன் வரும், ஒயில் இறங்கிடும், நாங்க ரெண்டு பேரும் மேல ஏறிட்டோம், கீழே இருந்து ஒருத்தர், ஐயோ ஒயிலியா ஒயிலு,
0: நீங்க
1: அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி, என்ன போயா நீ அப்படின்னு சொல்லி நாங்களே மேட்ச் பண்ணி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, போயான்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விட்டு இறங்கிட்டோம். இப்படி நாடகத்துல வந்து தவறுகள் பண்ணாலும்
0: அந்த ஸ்பாட்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களுடைய மைண்ட் வேலை செய்யுதுங்கிறதா விஷயம்.
1: ஆமா, மேட்ச் பண்ணிடுவோம் அந்த இடத்துல, எல்லாரும் எங்க டீமுக்கு தானே தெரியும் நாங்க பண்ண தப்பு, ஆடியன்ஸுக்கு தெரியாது நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க மேல ஏறிட்டோம் தெரியாது. அப்ப நல்ல வேலையா ரெண்டு பேரும் சமாளிச்சு வந்தீங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா சினிமாவில் அது இல்லை. ஆனா சினிமாவில் என்னன்னா, தப்பா நடிச்சா ரீடேக் போகும்,
0: அவ்வளவுதான்,
1: இன்னொரு டேக் போகும். ஒரு கலைஞனுடைய சூழ்நிலையில் ஒரு டேக் ரெண்டு டேக் போகலாம், ரொம்ப டேக் வாங்கக்கூடாது, அது வந்து எல்லாருக்குமான மன எரிச்சலை கொடுத்துரும்.
0: நம்ம மட்டும் இல்ல, ஒரு டீமே வேலை செய்யுது,
1: கேமரா, அது லைட் மேன், அது லைட் மேன்லாம் பாவம். உண்மையிலேயே சினிமாவில் வந்து டெக்னீஷியனுடைய நிலைமை ரொம்ப
0: ஹார்ட் ஒர்க்
1: அவங்க தான். அதே மாதிரி சினிமாவில் ஃபைட்டர்ஸும் டான்சர்ஸ் மாதிரி உடலை உழைக்கிறது வேற யாரும் கிடையாது, என்னை பொறுத்தவரை.
0: புரியுது,
1: நம்ம வந்து வசனம் பேசுகிறோம், நடிக்கிறோம், அது வேற. ஆனால் ஃபைட்டர்ஸும் டான்சர்ஸு டெக்னீஷியன் இவங்க தான் கிடையா கிடந்து கஷ்டப்படுறாங்க. பொதுவாகவே நான் எல்லாருடைய கஷ்டத்தையும் நான் பார்ப்பேன், நம்மளால எதுவும் செய்ய முடியாட்டாலும் அவங்க கஷ்டத்தை உணர்வேன்.
0: அதாவது திரைக்கு முன்னால விட திரைக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு வந்து அதிகம்.
1: கிரேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கல் மாதிரி இருக்கும், அதை ஒன்றுன்னா எடுத்து மாட்டுவாங்க, அவங்க தூக்கிட்டு போவாங்க, நான் பார்ப்பேன், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்பயுமே. எல்லாரும் ஏன் மேலேயும் பிரியமா இருப்பேன், நானும் அவங்கள சில நேரம் நானே ஒரு கல்ல தூக்கிட்டு போனேன், நீங்களும் ஆர்டிஸ்ட்
0: வள்ளலார் சொல்ற மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நேனுங்கிற மாதிரி மற்றவர்கள் அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும்.
1: அதாவது ஒரு சக கலைஞர்கள் தான் அவங்க,
0: கண்டிப்பா.
1: இன்னைக்கு ஒரு படம் ஜெயிக்குன்னா ஜெயிக்கிறதுக்கு அத்தனை பேரும்
0: டீம் இருக்காங்க,
1: நம்ம அவங்களெல்லாம் ஈஸியா பேசுறதோ ஈஸியா நினைக்கிறதோ ப்ரொடக்ஷன்ல இருந்து அத்தனை பேரும் சரி, உழைப்பாளர்கள் அத்தனை பேருடைய இதுக்குமே நான் எப்பயும் மரியாதை கொடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கண்டா ஒரு பெரிய மதிப்பு வச்சிருப்பேன், அவங்களே மேல ஒரு தனி பிரியம் வச்சிருப்பாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது மற்றவர்களுடைய உழைப்பையும் நீங்க உங்க கண்ணோட்டத்தோடயே பாக்குறீங்க இல்லையா. இப்ப வந்து ஹலோ கந்தசாமி சார் அவர்கள் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து நாடக ஒரு இயக்குனர், உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் இயக்கணும், இந்தந்த திரைக்கதைகள் இந்த மாதிரி படங்கள்லாம் திரையில வரணும், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வரணும், மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா நீங்க போடுற நாடகங்கள் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்தது, பட் இன்னைக்கு வந்து அந்த இடமே வேற, திரைகள் வேற.

0: உங்களுக்கு அந்த ஐடியா ஏதாவது இருக்கா, நீங்க ஒரு இயக்குனரா அந்த கலை பயணத்துல வரணும்?
1: இல்ல மேடம், அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அதாவது மேடம், பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டேன், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டேன். எனக்கு என்ன முடியுதோ அதைத்தான் செய்யணும் நான்.
0: சரி,
1: எனக்கு நடிக்க முடியுது, இப்ப அந்த பாதையில் நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு பாட்டு பாட தெரியும் தான், தாளம் போட தெரியும் தான், ஒரு நாடகத்தை இயக்கவும் தெரியும், இப்ப ஒருத்தர் நடிக்க வைக்க தெரியும். காரணம், நான் நாடக பயிற்சி நிறைய பேர் கொடுத்துருக்கிறேன். அதுக்காக நான் போய் நம்ம டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான தயாரிப்பும் அதற்கான பயிற்சியும் அதற்கான அர்ப்பணிப்பும் வேற, அதுக்கான கிரியேட்டிவிட்டியே வேற. எனக்கு இப்ப வந்து என்னன்னா, நான் நடிக்கிற படங்கள்ல சொல்லுவாங்க நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்குனே உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு வசனத்தை கொடுக்கும் போது நான் ஒரு வரியை சேர்க்கலாம்,
0: அதுல சில மாற்றங்கள் பண்ணி
1: சேர்க்கும் போது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், என் லிமிட் அதோட நிறுத்திக்கணும். நம்மள அப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம இப்படி நினைச்சா, பழமொழி சொல்லுவாங்க, ஒரு துறையில பயணிச்சு போனா அதுல வெற்றி பெற்றுக்கிட்டே போகலாம், பல பகுதியில பிரிஞ்சோம்னா நம்ம ஒரு துளையும் வெற்றி பெற முடியாது. ஊர்ல சொல்லுவாங்க, பல மரங்கண்ட தச்சர் ஒரு பலகையும் உருப்படியா செய்ய மாட்டார்னு. நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் போய், எனக்கு பாட தெரியும், எனக்கு இசையமைக்க தெரியும், எனக்கு இயக்க தெரியும்னு அவ்வளவுதான்.
0: எஸ் சார்.
2: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹலோ கந்தசாமி சார் அவர்கள்ட்ட தான் நம்ம இவ்வளவு நேரம் கலந்துரையாடிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: கரையர் மகள் மந்தாகினி தேவியை எப்பாடுபட்டேனும் சக்கரவர்த்தி முன்பாக நிறுத்த வேண்டும். தான் முன்னர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடும் வகையில் இந்த செய்கை இருக்கக்கூடும். அதற்காக வாயால் மட்டும் சொன்னால் பற்றாது. முன்னே கொண்டு வந்து ஆதாரமாக கரையர் மகளை நிறுத்தினால்தான் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை ஏற்படும் என்ற வகையிலே அனிருத்த பிரம்மராயர் இலங்கைக்கு பயணித்திருக்கிறார். அவர் அங்கே பயணித்த நேரத்திலே இங்கே பழுவேட்டரையர்கள் முதலமைச்சரான அனிருத்த பிரம்மராயரும் அருள்மொழிவர்மரும் பெரிய வேளாரோடு இணைந்து சதி செய்வதற்கு அங்கே அந்த சதி செயலிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்தார் அனிருத்தர். இதற்கு இளைய பிராட்டி, ஐயா, அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம். முன்னால் தெரிவித்து விட்டுத்தான் அவர்களை பார்க்க செய்ய வேணும் என்றாள்.
1: ஆம் ஆம், அவ்வாறுதான் செய்ய உத்தேசித்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மந்தாகினி தேவி வந்து சேர்ந்ததும் போய் சொல்லலாம் என்று நினைத்தேன். இன்று காலை அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன். அதற்குள் தியாகவிடங்கரின் மகள் நடுவில் தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டாள். அந்த பொல்லாத பெண்ணுக்கு ஒரு நாள் தகுந்த தண்டனை விதிப்பேன்
0: என்றார் முதன் மந்திரி. ஐயோ, அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள். அவள் நல்ல பெண்ணோ பொல்லாத பெண்ணோ நான் அறியேன். ஆனால் அருள்மொழியை கடலில் முழுகி போகாமல் காப்பாற்றியவள் பூங்கொடிலிதான் அல்லவா?
1: கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லுங்கள் தாயே. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பகவான் காப்பாற்றினார். அவருடைய அருள் இல்லாவிட்டால் இந்த சிறு பெண்ணால் என்ன செய்துவிட முடியும்? சோதிட சாஸ்திரம் உண்மையானால், கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சார பலன்கள் மெய்யானால், இளவரசரை கடலும் தீயும் புயலும் பூகம்பமும் கூட ஒன்றும் செய்ய முடியாது.
0: இறைவன் அருளின்றி எதுவும் நடவாதுதான். ஆனால் இறைவனுடைய சக்தியும் மனிதர்கள் மூலமாகத்தானே இயங்க வேண்டும். பூங்குடலியை மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப எண்ணியிருக்கிறேன் ஐயா. அல்லது தாங்கள் வேறு விதமாக எண்ணினால் பகிரங்கமாகவே அருள்மொழியை இங்கு வரச் செய்யலாம் என்று கருதினால்?
1: இல்லை தாயே, இல்லை இல்லை. சிம்மாசனம் யாருக்கு என்பது நிச்சயமாகும் வரைக்கும் அருள்மொழிவர்மனை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தங்கள் தந்தையை இன்று முடிவாக கேட்டுவிட எண்ணி இருக்கிறேன். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதாயிருந்தால் தங்கள் தம்பியை மறுபடியும் ஈழ நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுவது நல்லது. அருள்மொழிவர்மர் இங்கு இருக்கும் போது மதுராந்தகருக்கு மகுடம் சூட்ட சோழ நாட்டு மக்கள் ஒரு நாளும் உடன்பட மாட்டார்கள். சோழ நாடு பெரும் ரணகளமாகும். சோழ நாட்டின் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும்.
0: ஐயா, அப்படியானால் பூங்குழலியையும் சேந்தனமுதனையும் மறுபடி நாகப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா?
1: அதுதான் நல்லது. சக்கரவர்த்தி விரும்பினால் ஒரு முறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம்.
0: ஆம் ஆம், மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதியடையும்.
1: பெரிய இளவரசரை பற்றி தங்கள் தந்தைக்கு எவ்வித கவலையும் இல்லையல்லவா?
0: இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா?
1: எனக்கு என்னமோ அவ்வளவு.

ஒரு நம்பிக்கை இல்லை. போர்க்களத்தில் பெரிய இளவரசர் அசகாய சூரர்தான். ஆனால் மற்ற இடங்களில் அவரை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் கஷ்டம் அல்ல. பழுவேட்டரையர்கள் அவரை விரோதிக்கிறார்கள். பழுவோர் இளையராணி அவருக்கு எதிராக ஏதோ பயங்கரமான இரகசிய சூழ்ச்சி செய்து வருகிறாள். இந்த இரண்டு செய்திகளையும் கரிகாலருக்கு என் சீடன் மூலம் சொல்லி அனுப்பினேன்.

0: செய்தி அனுப்பியிருக்கிறேன். அருகிலிருந்து காப்பாற்றும்படியும் வானர்குலத்து வீரருக்கு சொல்லி அனுப்பினேன். ஆஹா, வல்லவரையர் மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தால் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பியிருக்கலாம்.
1: அந்த பிள்ளை ஏதாவது சங்கடத்தில் அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கு நானும் என் சீடனை அனுப்பியிருப்பேன். இப்போது கூட தாங்கள் பூங்குழலியை அனுப்பினால் பின்னோடு திருமலையையும் அனுப்ப உத்தேசித்திருக்கிறேன்.
0: போனவர்கள் இன்னும் வந்து சேரவில்லையே. என் பெரியன்னை வந்துவிட்டால் என் நெஞ்சிலிருந்து முக்கால் வாசி பாரம் இறங்கிவிடும் ஐயா. அவர் வந்தவுடனே தாங்கள் என் தந்தையை சந்தித்து சொல்லிவிடுவீர்கள் அல்லவா? நான் என் அன்னையிடம் ஆதியிலிருந்து எல்லா கதையையும் சொல்லியாக வேண்டும்.
1: ஆஹா, மலையமான் மகளுக்குத்தான் எத்தனை மன துன்பங்கள்! அதோடு திருக்கோவலூர் கிழவனுக்கு இதெல்லாம் தெரியும் போது அவன் என்ன செய்யப் போகிறானோ? தன் பேர பிள்ளைகளுக்கு பட்டம் இல்லை என்று தெரிந்தால் இந்த நாட்டையே அழித்து விடுவேன் என்று ஒருவேளை மலையமான் கிளம்பக்கூடும்.
0: என் பாட்டனாரை சரிகட்டும் வேலையை என்னிடம் விட்டுவிடுங்கள். இந்த பெண் வானதி இருக்கிறாளே, இவளுடைய பெரிய தகப்பனாரை பற்றித்தான் எனக்கு கவலையாயிருக்கிறது. கொடும்பாளூர் பெண் சோழ சிங்காதனத்தில் ஒரு நாள் வீற்றிருக்கப் போகிறாள் என்று அவர் ஆசை கொண்டிருக்கிறாராம். இந்த பெண்ணின் மனதிலே கூட அந்த ஆசை இருக்கிறது. வானதி இப்போது குறுக்கிட்டு ஆத்திரமடைந்த குரலில், அக்கா என்றாள். அந்த சமயத்தில் வானதி மேலே பேசுவதற்குள் பூங்குழலி உள்ளே பிரவேசித்தாள். அவள் தனியாக வந்தது கண்டு மூன்று பேரும் சிறிது துணுக்குற்றார்கள்.
1: கரையர் மகளே, உன் அத்தை எங்கே? திருமலை எங்கே
0: என்று முதன் மந்திரி பரபரப்புடன் கேட்டார். ஐயா, என் கர்வம் பங்கமுற்றது. நான் சொல்லி போனபடி அத்தையை இங்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை.
1: நீங்கள் போவதற்குள்ளேயே காணோமா, அல்லது வருவதற்கு மறுத்து விட்டாளா? அப்படியானால்?
0: இல்லை ஐயா, கோட்டைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டோம். அதற்கு பிறகுதான் ஜனக்கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமல் போய்விட்டார் என்றாள் பூங்குழலி. பின்னர் அந்த சம்பவம் பற்றி அவள் விவரங்களை கூறினாள். மந்தாகினி தேவி நல்ல வேளையாக சேந்தன் அமுதன் வீட்டிலேயேதான் இருந்தாள். அவள் அங்கேயே இருக்கும்படியான காரணங்கள் நேர்ந்திருந்தன. நேற்றிரவு அடித்த புயலில் அமுதனுடைய வீடு சின்னாபின்னம் அடைந்திருந்தது. தோட்டத்திலிருந்த மரம் ஒன்று வீட்டு கூரை மேலேயே விழுந்திருந்தது. தோட்டத்திலிருந்த மரம் சேந்தன் அமுதனோ முதல் நாளிரவு மழையில் நனைந்த காரணத்தினால் கடும் ஜுரம் வந்து படுத்து பிதற்றிக் கொண்டிருந்தான். இரண்டு சகோதரிகளும் விழுந்த மரங்களை அகற்றி வீட்டை சரிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். பூங்குழலியைக் கண்டதும் மந்தாகினி தேவி மகிழ்ச்சியடைந்தாள். திருமலையைக் கண்டு கொஞ்சம் தயங்கினாள். அவன் நம்மைச் சேர்ந்தவன் என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியமடைந்தாள். வழியில் பூங்குழலியும் திருமலையும் வாய்ப்பேச இயலா ராணியிடம் என்ன சொல்லுவது, எவ்வாறு சொன்னால் அவள் தயங்காமல் தங்களுடன் வருவாள் என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள். அந்தப்படியே பூங்குழலி அவள் அத்தையிடம் கூறினாள். சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிருப்பதாகவும் எந்த நேரத்திலும் இந்த மண்ணுலகை விட்டு போய்விடலாம் என்றும், அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன்னால் வாய்ப்பேச இயலாத ராணியை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றும், வாய்ப்பேச இயலா ராணியை அவர் இத்தனை காலமாகியும் மறக்கவில்லை என்றும், அவளை பார்த்தால் ஒருவேளை அவர் புதிய பலம் பெற்று இன்னும் சில காலம் உயிர் வாழக்கூடும் என்றும் சமிக்ஞை பாஷையில் தெரியப்படுத்தினாள். அதற்காகவேதான் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவளை எப்படியாவது பிடித்து வர ஆட்களை அனுப்பியதாகவும், முதன் மந்திரியின் அரண்மனையிலேதான் முதல் நாளிரவு தங்கியிருந்ததாகவும் கூறினாள். சக்கரவர்த்தியின் அருமை புதல்வி குந்தவை தேவி வாய்ப்பேச முடியாத ராணியை தன் தந்தையிடம் அழைத்துப் போவதற்காக முதன் மந்திரி வீட்டில் காத்திருப்பதாகவும் தெரியப்படுத்தினாள். இதையெல்லாம் ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும் திருமலையுடனும் புறப்பட்டு வர இசைந்தாள். கோட்டை வாசலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது சக்கரவர்த்தியின் வேளக்கார படையினர் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகட்டும் என்று மூன்று பேரும் ஒதுங்கி நின்றார்கள். வேளக்கார படையை மந்தாகினி கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். வேளக்கார படையை தொடர்ந்து ஒரு பெருங்கூட்டம் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது. அவர்களை தடுத்து நிறுத்தவும் கோட்டை கதவுகளை சாத்தவும் காவலர்கள் செய்த முயற்சி பலிக்கவில்லை. இந்த கூட்டத்தோடு நாம் போக வேண்டாம், முதன் மந்திரி அரண்மனைக்கு போக பிரத்யேகமான சுரங்க வழி இருக்கிறது, அதன் வழியாக போகலாம் என்றான் திருமலை. இதை பற்றி பூங்குழலி அவளுடைய அத்தைக்குச் சொல்ல பிரயத்தனப்பட்டாள். வாய்ப்பேச முடியா ராணி அதை கவனிக்காமல் கோட்டைக்குள் போகும் கூட்டத்தோடு சேர்ந்து போகத் தொடங்கினாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: பாட்டன் மலையமானின் ஆலோசனைப்படி அருள்மொழிவர்மரை காஞ்சிக்கு அழைச்சிக்கிட்டு போக பார்த்திபேந்திரன் இலங்கைக்கு போனான். இளைய பிராட்டியின் ஆலோசனைப்படி ஓலையுடன் போன வல்லவரையன் அவரை பழையாறைக்கு அழைச்சிக்கிட்டு வரதா இருந்தான். முதன் மந்திரி அனிருத்தரோ ஆழ்வார்க்கடியான் மூலமாக செய்தி அனுப்பி அவர் சில காலம் ஈழத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தார். பழுவேட்டரையரோ அவரை சிறப்படுத்தி தஞ்சைக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதில் எதுவுமே நிறைவேறல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தற்போது நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார் அருள்மொழிவர்மர். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுறதா இருந்தா அருள்மொழிவர்மரை மறுபடியும் ஈழத்திற்கு அனுப்பிடுறது நல்லது. சோழ நாடு ரணகலம் ஆவதை தவிர்க்கலாம். இது அனிருத்தரின் கருத்து. திடீர்னு இன்னொரு கருத்து பாய்ச்சல். இந்த ஏற்பாட்டை ஆதித்த கரிகாலர் ஏத்துக்கணுமே. நாசுக்கா வேற விதமாக கேட்டு நழுவிடுறார். இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள் சங்கட்டம். இதில் கட்டம் என்பது ஒடுக்க வழியை குறிக்கும், அதாவது குறுகியங்கிற அடிப்படையில் அடைக்கப்பட்ட பாதைன்னு கூட கொள்ளலாம். சங்கட்டம் அப்படிப்பட்ட இடர்பாடு, நெருக்கடியான நிலை. அடுத்து துணுக்குறுதல். இது துண்ங்கிற ஒலி குறிப்பு சொல்ல அடிப்படையாக கொண்டு பிறக்குது. அச்சம், நடுக்கம் இதையெல்லாம் உள்ளடக்கியது. நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தாற்போல தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண் என்று உணரா குறி அறிவாளருக்கு கூடலும் ஆகுமே என்கிறார் திருமூலர். மரக்கட்டை போல உடல் அசையாம உடலை சொறிந்தாலும் தாக்கினாலும் துணுக்குன்னு உணராமல் மெய்ப்பொருளோடு பொருந்தி இருக்கும் யோக நிலை இது. சின்னா பின்னம் ரெண்டு சொற்கள் ஒரு தொடர். சின்ன வெட்டுதல், பின்ன துண்டிக்கப்பட்ட. சின்னா பின்னம் வெட்டி துண்டிக்கப்பட்ட. சக்தி வழிபாட்டில் தசமகா வித்யைகள் என்கிற வடிவங்களில் சின்ன மஸ்தா ஓர் அம்சம். சின்ன துண்டிக்கப்பட்ட, மஸ்தா தலையினல். இது ஒரு உருவகம். அகங்காரம் கொண்ட மனம் அழியணும், இதுதான் உட்பொருள். கையில் வச்சிருக்கிற கத்தரிக்கோல் இதன் வெளிப்பாடு. அச்சுறுத்தும் தோற்றம், ஆனால் அறிவுறுத்தும் தத்துவம். சக்தி வழிபாட்டின் ஆதாரம் சுறுசுறுப்பான இயக்கம் அல்லவா? இந்த மூதாட்டி மந்தாக்கினி தேவி இதை ஒவ்வொரு செயல்லையும் வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. அன்னைக்கு வல்லவரையன் கோட்டையை விட்டு வெளியேற யுக்தி பண்ணான். இன்னைக்கு இந்த அம்மையார் துணிச்சலை உள்ள போக துடிப்பா இருக்காங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நேரம் 9:16 கடந்து போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் அர்ஜய் யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட முதல் பாடல் ரட்சகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரம் 9:30. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வாலியின் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதிய முகம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில்.

நேரம் 9:40. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். மே மாதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ், நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட விருப்ப பாடல்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா தெரிவித்து அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், படம், உங்கள் பெயர், அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444001023. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சென்னை பட்டாளத்திலிருந்து ராஜேந்திரன், ரவி மற்றும் ஜி கே இவர்கள் அனைவரும் இணைந்து கேட்டுள்ள பாடல். என்னென்ன திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்?

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் பார்த்தீங்கன்னா ராஜா ராமன் பாலாஜி நகர் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. தங்கப்பதுமைன்ற திரைப்படத்திலிருந்து வருகிறாள் உன்னை தேடின்ற பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஷபானா ரெடில்ஸில் இருந்து கேட்ட பாடல், காதல் சுகமானது திரைப்படத்திற்காக சொல்லத்தான் நினைக்கிறேன்ற பாடல்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த
1: டான்
3: நேரம் 10:16. இது விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் மூலயமா எங்களுக்கு அனுப்பி அந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அப்படி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444001023. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் இருங்கையூர்லேருந்து சக்தின்றவர் கேட்டிருக்காரு, மகாபிரபுன்ற திரைப்படத்திற்காக சொல்லவா சொல்லவா காதல் கதைன்ற பாடல்.

நிகழ்ச்சியின் நடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் ரெக்ஸ் மோகன்குமார் கோடம்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இவர் விரும்பி கேட்ட பாடல் பார்த்தீங்கன்னா நீலமலை திருடன்ற படத்திலிருந்து சத்தியமே லட்சியமாகின்ற பாடல் தான்.

அலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கும்பகோணம் சனப்பாடு கிராமத்திலிருந்து ராஜ்ன்றவர் கேட்டிருக்காரு. பணக்காரன் திரைப்படத்திற்காக 100 வருஷம்ன்ற பாடல், ஜானகி அம்மா வரிகளில் இந்த பாடல்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு. 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: நேரம் 10:30. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் பதுவை அழகர் தாம்பரத்திலிருந்து கேட்டிருக்காரு. தியாகம்ன்ற திரைப்படத்திற்காக நல்லவர் செல்லாம் அப்படின்ற பாடல்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில்

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் ரமணன் அஞ்சார் குஜராத்லேருந்து கேட்டிருக்காரு. இவர் விரும்பி கேட்ட பாடல் பார்த்தீங்கன்னா முத்து திரைப்படத்திலிருந்து கொக்கு சைவ கொக்குன்ற பாடல்.
1: கொக்கு சீவ கொக்கு

நேரம் 10:41. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை

100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் கேட்டு மகிழலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் தர்ஷன் குமார் கோட்டூர்புரத்திலேருந்து கேட்டிருக்காரு. சென்னை விரும்பி கேட்ட பாடல் 24 திரைப்படத்திலிருந்து நான் உன் அழகினிலே.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண் மற்றும் சமிதா இவங்க அனைவரும் விரும்பி கேட்டுள்ள பாடல் பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக நலம்தானான்ற பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் கணேசன். இவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு பாடல்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நிறைவு செய்ய வரும் பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்காரு. இவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திலிருந்து நல்லை அல்ல என்ற பாடல். இந்த பாடலோட நான் கிளம்புற நேரமும் வந்துடுச்சு. வேறொரு தொகுப்பில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் ஆர்ஜி யுவராஜ்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர்

உங்களை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் பாடல்கள் எப்போதுமே நம்ம மனசை வந்து நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க ஓடின மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரங்களில் மெல்லிசை பாடல்கள் கேட்கறதே தனி சுகம்தான். வெளியில் சத்தங்களை குறைச்சி நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அந்த நினைவுகளுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கறதில்ல, அவை நேராக மனசுக்குள்ளே போய் நம்ம வாழ்க்கையில் மறந்து போன சில தருணங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்க.

நிறைவாக நாம் கேட்ட பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:30 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிறைவாக கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் மதுமிதா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பே ஆறு இரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்

நேரம் 11:53 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். மாற்றான் திரைப்படத்திற்காக நிறைவா பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல யுகபாரதி வரிகளில் டி இமானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணிக்கு மேலே காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத இன்னிசையை நீங்கள் கேட்க போகிறீங்க. எஸ்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய், கையோடு வைத்திருந்தாய் கண்கள்.

அதன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை.

0: மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே
1: முழக்கா தெரியாது, நிலவே முழக்கா தெரியாது, ஊர்வலம் தரவும் ஆவலும் தரவும் முழக்கா தெரியாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து கந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: ஆடவட்டும் காதலுக்கு ஜெய்,
1: ஆடவட்டும் பாடலுக்கும் ஜெய்,
0: ஆடவட்டும்
1: காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே பாட

ஈசன் கோயில் முன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்.
2: அம்மன் புகழி பாட எனக்கு ஜென்மம்

நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேரம் 4:10. இன்னி கேட்கலாம் பொங்கும் மங்களம்
1: நிகழ்ச்சியில். முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்முடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். அடுத்து ஒலிக்க இருப்பது இகநைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராகசுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

நாம் இதுவரை கேட்டது என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்மிடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.